சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங்.
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வாழ்க்கையில் எல்லாமே கண்டிப்பாக சாத்தியிருந்தாங்க, நீங்கள் உங்களை நம்புகிற வரைக்கும். இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்து வந்திருக்கேன். அதெல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் என்னால் முடியுமா, இதுக்கு நான் தகுதியானவன் தானா, இதுக்கு நான் சரிப்பட்டு வருவனா, தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகள் பல முறை நம்மளை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் உலகத்தில் சாதனை படைத்த ஒவ்வொருத்தருமே ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக நம்பினாங்க. அது என்னென்னா, அவங்களுடைய திறமையை கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கை. என்னால் முடியும், எனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை இருந்தால் போதும், எதை வேணாலும் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. ஒரு விதை மண்ணுக்குள்ளார புதைக்கப்படும் போது இருளே வந்துட்டு இருந்தாலுமே சரி, ஆனாலும் ஒரு மரம் வந்துட்டு தானாக வந்துட்டு மாற செய்யும். தண்ணி, அதுக்கப்புறமா வந்துட்டு சூரிய ஒளி, இப்படி நிறைய விஷயங்களை தாண்டியும் அந்த மரம் வந்துட்டு வளர செய்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தானாக அது வாங்கிக்குது. இதே தாங்க நம்மளோட வாழ்க்கையிலுமே. பல தடைகள் வந்தாலும் சரி, நம்மளால் முடியும் அப்படிங்கிற நாம் நம்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன விஷயத்தை அடையணுமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருவோம். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் வந்துட்டு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான

கேள்விய சத்யா என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னா, தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் யார், தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் யார் அப்படிங்கறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. எந்த நம்பருக்கு அப்படின்னா 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலாக காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: 70 years of legacy. Eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ella me irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259160.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்கள் கூட. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
8: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒவ்வொரு போலியோ சொட்டு மருந்தும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்மளுடைய ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு 2 போலியோ சொட்டு மருந்துகள் தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்துட்டு வலியுறுத்தியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு அப்படின்னா 28ஆம் தேதி வர ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போலியோ தினம் வந்துட்டு கொண்டாடப்படுது. அனைத்து மாவட்டங்களிலுமே வந்துட்டு இந்த தினம் கொண்டாடப்படுது. 5 வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே ஒவ்வொரு முறையுமே போலியோ சொட்டு மருந்து பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கணும், அவங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மத்திய அரசு வலியுறுத்திருக்காங்க. இந்தியாவை போலியோ இல்லாத நாடாக திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஆனால் போலியோ இன்னும் சில நாடுகளில் இருந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதனால மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னுமே நம்மளுக்கு இருக்குது. உங்களோட குழந்தைகளை வந்துட்டு பாதுகாப்பதில் கவனக்குறைவாக இருக்காமல் எப்பவுமே வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையுமே போலியோ சொட்டு மருந்து போடுங்க. போலியோவுக்கு எதிராக நம்மளுடைய நாட்டில் வெற்றியை நிலைநாட்டிட தொடர்ந்து பங்களிப்பு தரணும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு வலியுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பற்றின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆஷா, ஏஎன்எம், அங்கன்வாடி பணியாளர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விளைநிலவரம் என்ன அப்படின்னா தக்காளி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 55 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 45 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 130 ரூபாய். அதே மாதிரி கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா ஆட்டையாம்பட்டி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இன்றைக்கி காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலை நிலவரப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய சேலத்தில் காய்கறிகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
4: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ ஆசிரியர்களுக்கு குறைதீர் கூட்டம் மட்டும் நடக்க போகுது, அந்த நடக்கணும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காங்க. இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்காக குறைதீர் கூட்டம் நடத்த தொடக்க கல்வி இயக்குனர் அவர்கள் வந்துட்டு இப்போ உத்தரவிட்டிருக்காரு. இது பற்றி மாவட்ட வட்டார கல்வி அலுவலர்களுக்கு அவர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய பணி பண பலன்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாவட்ட வட்டார கல்வி அலுவலர்கள் தீர்வு காணணும் அப்படின்னும், அதுக்காக ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை அப்போ வட்டார கல்வி அலுவலகத்திலையும் மூன்றாம் சனிக்கிழமை அப்போ மாவட்ட கல்வி அலுவலகங்கள்லேயும் குறைதீர் கூட்ட முகாம் நடத்தணும் அப்படி மாதிரி உத்தரவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனுக்கள் மீது 5 வேலை நாட்களுக்குள்ளார தீர்வு காணணும் அப்படி மாதிரி வந்துட்டு உத்தரவிடப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் 2 இடத்துல இன்றைக்கி மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா, சங்ககிரி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகச்செட்டிப்பட்டி, ஊஞ்சக்கரை, சின்ன கவுண்டனூர், தண்ணீர் பந்தல் பாளையம், வெப்படை, சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலை மடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொப்பூர் துணைமின் நிலையத்திலையுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பூர், எருமப்பட்டி, எலத்தூர், தீவட்டிப்பட்டி, செக்காரப்பட்டி, குண்டுக்கல், சென்றாயரெட்டியூர், சோழியானூர், கம்மம்பட்டி, ஜோடுகுழி, கொன்றெட்டியூர், வெள்ளார், தளவாய்ப்பட்டி, மூக்கனூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: பன்னிரண்டு
0: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ தங்கத்தோடைய விலை ஒரு நாள் அதிகமாகுது, இல்லை இரண்டு நாள் கம்மியாகுது, இப்படியேதான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஆனால் கடந்த சில நாட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமானுச்சு, அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ திரும்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தங்கத்தோடைய விலை 240 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,060 ரூபாய்க்கும் பவனுக்கு 1,12,480 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைஞ்சி 14,030 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு 240 ரூபாய் சரிவடைஞ்சி 1,12,240 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலையில இதுவரைக்குமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,850 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,10,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,75,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே நேரத்தில் இப்போ முட்டையோடைய விலை 6.45 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின் மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முட்டையோடைய விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சு இப்போ 6.45 காசுகள் அப்படிங்கிற மாதிரி விற்பனையாகிட்டு இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இன்னுமே அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும். அதே நேரத்தில் நேற்று 6.40 காசுகளை விற்பனை செய்யப்பட்ட அந்த முட்டையோடைய விலை தான் இருக்கிறதுலே அதிகபட்ச உச்சபட்ச விலை அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது அதை விட தாண்டி இப்போ 6.45 காசுகளாக ஒரு புது சாதனையாக வந்துட்டு இப்போது முட்டையோடைய விலை விற்பனையாகிட்டு இருக்குது. இப்படி இருக்க போகுது இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ, அதாவது நேற்று முந்தானத்தில் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இன்றைக்குமே அதே விலையில் தான் விற்பனையாகிட்டு இருக்குது. ஆனால் தங்கம் மற்றும் அந்த பவுன் மற்றும் கிராம் விலையில் மட்டும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. தங்கம் மட்டும் கிராமுக்கு 13,850 ரூபாய், தங்கம் மட்டும் பவுன் ஒன்றுக்கு 1,10,800 ரூபாய் அப்படி மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுது, அதாவது குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போகிற புள்ள சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இன்னைக்கு 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மழை பெய்யுது போகுது. ஆனால் நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும், ரொம்ப வெயிலும் அடிக்காது ரொம்ப மழையும் பெய்யாது, இதே மாதிரி தான் இருக்குதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது என்னென்ன அப்படின்னா, ஈரோடு, நாமக்கல், கரூர் உட்பட 13 மாவட்டங்களில் இன்னைக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் வேலூர் மாவட்டம் மேலாளத்தூர் பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. தமிழகத்துடைய வட மாவட்டங்கள்ல இருந்து லட்சத்தீவுகள் வரைக்குமே வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டிருக்குது. இதனால தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் 7 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம், திருச்சி, திருத்தணி மற்றும் வேலூரில் தலா 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரோடு, கரூர், மதுரை ஆகிய இடங்களில் தலா 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படின்னு மாதிரியும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளோட தமிழகத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனமழை, இன்னொரு பக்கம் வெயில் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.16 அடியாகவும் நீர் இருப்பு 41.12 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 193 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கடந்த நாட்களை விட நீர் வரத்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. நேற்றதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இருந்தாலுமே அந்த அளவுக்கு அதிகமாகல, வெறும் 193 கனஅடியாக தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. அதே நேரத்தில் நீர் வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு

மறுக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருமே குறைஞ்சிட்டு வருது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்து உங்களுக்காக மதன் தங்கத்தோடைய யாரு அவ எங்க இருக்கா அந்த சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, கங்கைவேலி விவசாயிகள், அவங்களுக்காகவே வந்து பயிற்சி நடந்திருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. கங்கைவேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய உளிபுரத்தில் மரவெள்ளி பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த பயிற்சி வந்துட்டு நேற்று நடந்திருக்குது. இதுல வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் தலைமை வகிச்சிருக்காரு. ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய வேளாண் விஞ்ஞானி ராஜேஷ் அவர்கள் மரவள்ளி பயிரில் சொட்டுநீர் பாசன நன்மை, செம்பேன், வெள்ளை ஈ தாக்குதல், அவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறை, மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் பெறக்கூடிய பயன்கள், சந்தைப்படுத்துதல் பற்றின பயிற்சிகள் வந்துட்டு அவர் எடுத்து வச்சிருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து மரவள்ளி பயிர் தோட்டத்தில் விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்குது. உதவி தொழில்நுட்ப மேலாளர் அவர்கள் சங்கர் பிரபா மற்றும் 40 மேற்பட்ட விவசாயிகள் இந்த பயிற்சி கூடத்தில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், சீலநாயக்கன் பட்டி, வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், அம்மாபேட்டை, அயோத்தியா பட்டினம், குகை, பொன்னமாப்பேட்டை ஜங்ஷன், வின்சென்ட், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே டிராபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஒரு ஆஃபீஸ் டைமுக்கு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போறீங்க அப்படின்னா மறக்காம சீட் பெல்ட் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. ஏன்னா வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போனால் தான் நமக்கான சேஃப்டி நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் யார், தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது பூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சொல்லலாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியே

0: வந்து பொது சாம்பலே அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ள போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
3: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
2: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 முதல் 7 வரை.
3: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
2: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
3: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: நீங்கள் யாராவது லா காலேஜில் சேரணும் அப்படி மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, சட்டப்படிப்பு கலந்தாய்வுக்கான கட் ஆஃப் விவரங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. தமிழ்நாடு சட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை கட் ஆஃப் விவரங்கள் இப்போது வெளியாகி இருக்குது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வரக்கூடிய சட்டக்கல்லூரிகளில் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு சட்டப்படிப்புக்கு மாணவர் சேர்க்கை நடந்துட்டு வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி படிப்புக்கான கட் ஆஃப் விவரங்களை பல்கலைக்கழகம் நேற்று வெளியிட்டிருக்காங்க. பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி படிப்பு ஓசி பிரிவுடைய கட் ஆஃப் வந்துட்டு 97.750, பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுகளுக்கு 95.500, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் பிரிவுக்கு 95.500, எம்பிசி பிரிவுக்கு 95.250, எஸ்சி பிரிவுக்கு 93.500, எஸ்சிஏ பிரிவுக்கு 94.000, எஸ்டி பிரிவுக்கு 94.750 அப்படிங்கிற மாதிரி கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மாணவர் சேர்க்கைக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி வர 20ஆம் தேதி வரைக்குமே ஆன்லைனில் நடக்க இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் மாணவர் சேர்க்கையுடைய இடஒதுக்கீடு 22ஆம் தேதி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னும், சேர்க்கையானை பெற்ற மாணவர்கள் வர 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளார கல்லூரிகளில் நீங்கள் சேரணும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததாக ஒருத்தர் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாரு, யார் அப்படின்னா தக்ஷன். அவங்க வந்துட்டு ராஜாராம் நகர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தக்ஷன். உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய நாட்கள் செம ஜாலியாக புஷ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்த உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரா மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏங்க, அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய செயலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்கப்போகுது. எங்கே அப்படின்னா வாழப்பாடியில் தான் நடக்கப்போகுது. வாழப்பாடி கோட்டை மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் சிங்கிபுரம் துணைமை நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய கோட்டை அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மேற்பார்வை செயற்பொறியாளர் அவர்கள் தலைமையில் நடக்கப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் கோட்டை நுகர்வோர் குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ வாழப்பாடி சிங்கப்புரம் பகுதியை சேர்ந்த மக்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குறைகள் ஏதாவது இருக்குது, உங்களோட குறைகளை வந்துட்டு நேரில் தெரிவித்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு சிங்கிபுரம் துணைமை நிலைய வளாகத்தில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்களோட குறைகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா இப்போ இந்த விண்வெளி அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு, அதில் நம்மளுடைய பேரண்டம் அதிவேகமாக விரிவடைஞ்சு வருவது முற்றிலும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2025 டார்க் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னும் வெளியான மாற்று கோட்பாட்டை மறு ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியிருக்காங்க. பேரண்டத்துடைய விரிவாக்கம் வெறும் மாயை கிடையாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த புது ஆய்வு மூலமாக உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணியிலேருந்து 6 மணிக்குள் உருவாக்கக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திவாகர் குரு அவங்களோட திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும். இந்த நிகழ்ச்சி கேட்டு நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்குமே மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் நகரமயமாக்கலா கிராம வளர்ச்சியா, நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் நகரமயமாக்கலா கிராம வளர்ச்சியா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்ய ஏன் கூட. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஏரானந்த நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, முதல்வர் மாநில இளைஞர் விருதுக்கு தகுதியானவர்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமுதாய வளர்ச்சிக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடிய இளைஞர்களுடைய பணியை அங்கீகரிக்கிறதுக்காக முதல்வர் மாநில இளைஞர் விருது வர ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா அப்போ வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதியிலிருந்து 15 வயதிற்குரிய இருபாலருமே இங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு 2025 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே மேற்கொண்ட சேவைகள் கருத்தில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் தமிழகத்தில் வசிப்பவராக இருக்கணும், அதுக்கான சான்றிதழ் தேவை அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சமூக நலனுக்கு தன்னார்வ தொண்டு செய்திருக்க வேண்டும், அதே மாதிரி அப்படி செய்த தொண்டோடு கண்டறியப்படுத்தாகவும் அதே மாதிரி அளவிடக்கூடியதாகவும் இருக்கணும், மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விருதுக்கு விண்ணப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக விண்ணப்பிக்கவங்களுக்கு மட்டும் உள்ளூர் மக்களிடம் செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுக்கான பரிசீலனை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளம் மூலமாக ஜூலை மாதம் 6ஆம் தேதி சாயங்காலம் 5:45 விண்ணப்பிக்கணும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய www.sdat.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதள முகவரியில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு குமார் அவங்க வந்துட்டு சிவகங்கை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாள் நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே குமார், உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க யாரெல்லாம் விஷ் பண்ணுங்க அப்படி தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போது அடுத்தது உங்களுக்காக பிளேசியுடைய தனானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: அடுத்து வருவது
2: வாகை சூடவா.
3: வாகை சூடவா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு விஷயம் ரெடியா வெயிட்டிங்ல இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதா. இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, நாட்டின் வளர்ச்சிக்கு மிக அவசியம் நகரமயமாக்கலா கிராம வளர்ச்சியா. நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் நகரமயமாக்கலா கிராம வளர்ச்சியா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில சத்யா என் கூட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
6: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
5: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் யார். தாஜ்மஹாலை கட்டிய முகலாய மன்னர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஷாஜகான். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தகா பாட்டில இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர்ல இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனில இருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாத்தகா பாட்டில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், சித்ரா பாகவதி அக்கா திருச்சியில இருந்தும், துர்கா தேவி அக்கா திருச்சியில இருந்தும் இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா, பிரீத்தி, தனேஷ், தினேஷ், காவ்யா இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: ஆமாம் ஆமாம், நான் இமயமலையிலேருந்து தான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். தெரியாது, சோனா எஃப்எம்மே இமயமலைக்கு மேலே கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம ஊரில் கிளைமேட். எல்லாருக்கும் காலை வணக்கம் ஐடியர் மக்களே. இந்த ஒரு நாளில் சூப்பராக உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன் திவாகர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்ல ஒரு சம ஃபீலாக இருக்குது. இத்தனை நாளாக நல்லா வெயில் அடிக்கிறத பார்த்துட்டு மழை வருதோ இல்லையோ, இந்த மாதிரி ஜில்லுன்னு இருந்தால் கூட நல்லா இருக்குப்பா பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேட்டில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் விளையாடுறதுக்காக. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த விளையாட்டில் விளையாடுறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம வாகை சுடுவாலை விளையாடணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபோன் எடுத்து 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாட போகிறோம். குட்டி ஸ்டோரி விளையாட்டை எப்படி இது வாக்குற விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு 3 வார்த்தையை சொல்லுவேன். அந்த 3 வார்த்தையை வச்சு 2-3 வரைக்கும் ஒரு குட்டியான ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லணும். இதுதான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். அந்த வார்த்தை வந்து அந்த குட்டி கதையில் இருக்கணும், சரிங்களா? இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாங்குறேன், என் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாங்குறேன், என் கூட விளையாடலாம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் விளையாடுனா நான் சொன்னேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். மாணிக்கவேல் மங்களபத்திலிருந்து பேசுறேன்.
1: மாணிக்கவேல் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: சிறப்பு மாணிக்கம்னா எப்படி போயிட்டு இருக்கின்ற நாள் உங்களுக்கு? அங்க
2: நல்லா போயிட்டு இருக்கேன்.
1: எங்கண்ணா, அங்க மழையா?
2: இல்லைங்க, மழை இல்லை, நார்மலா இருக்கு.
1: நார்மலா இருக்கு. வெயில் அடிக்குதா?
2: ஆமா, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? அண்டே அண்டே, சேலத்துல கிளைமேட் சில்லுன்னு இருக்குண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்? குட்டி ஸ்டோரி. உங்ககிட்ட ஒரு 3 வார்த்தையை சொல்லுவோம், அந்த 3 வார்த்தையை வச்சு 2-3 லைனுக்கு ஒரு கதை சொல்லணும். விளையாடுவோமா? ஓகே. உங்களுக்கான வார்த்தை மலை, மரம், காற்று.
2: அதிகாலையில எந்திரிச்சு ஜாலையிலேயே மலையை பார்த்தேன். நல்ல சென்ட்ரல் காற்று எனக்கு யூஸ் ஆனிச்சு. அந்த மரங்கள் செடி கொடிகள்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மனசுல ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. அருமையா விளையாண்டிங்க.
2: நன்றி
1: நன்றி. ஆக்சுவலாக வந்து மாணிக்கம்மன் அது சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்கே ஸ்டூடியோவில் உட்காந்து அப்படியே ஜன்னல் வழியாக அந்த காற்று அடிக்கிறத பார்த்துட்டு மரம்லாம் அசைந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மக்களே. மங்களபுரத்துலேருந்து மாணிக்கம்மன் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு. நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக செமையான சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் ஒரு காதல் பாட்டு உங்களுக்காக நான் வந்து போடலான்ட்டுருக்கேன். இந்த பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவாக இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வக்கரேனுடன் சூப்பரான ரெண்டு பாடலை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வாகை சுடவால குட்டி ஸ்டோரி விளையாடுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட கொடுக்கப்படும் மூணு வார்த்தைகளை வச்சு ஒரு குட்டியான கதை ரெடி பண்ணி என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் திவா.
1: காலை இட்லி தண்ணீர்.
2: நான் காலையில எழுந்து
1: காய்கறி, பழங்கள், தெருவீதி.
2: தெருவீதியில ஒருத்தர் காய்கறி பழங்கள் விட்டு வந்தாங்க, நான் வாங்கினேன்.
1: சூப்பர்,
2: விட்டு
1: வந்து அருமை
2: அருமை.
1: நம்ம எழிலக்கா கேட்ட மாதிரி நெசவுக்காக ஒரு பாடல், அது ஒரு காடல் காதல் பாடல் அவங்களுக்காக இப்போ வந்து நம்ம போட போகிறோம். ரொம்ப நன்றி அக்கா அந்த பாடல் கேட்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமான ஒளியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன் உங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: பகலில் என்னை தீண்டும்.
1: ஓ, அது எப்படி?
0: நீ சுற்றி போட்ட தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: Contact 9442592160.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: இப்போதான் நம்ம ஏரியாவில் லைட்டாக அப்படியே மழை பேஞ்சிகிட்டு இருக்கு. காத்தோட அந்த சூப்பரான சில்லான கிளைமேட்டோட உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் திவாகர். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க என் கூட. இன்றைக்கி நம்ம வந்து என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு வார்த்தைகள் சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தைகளை வச்சு அழகான குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணி சொல்லணும். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட மூணு சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லுவேன், அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ரெண்டுலேருந்து ஒரு மூணு வரைக்கும் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லணும், ரெடி பண்ணி சொல்லணும் டக்கு டக்குன்னு. இதுதான் அன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க. அவங்களோட விளையாண்டு

0: ஓம் ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்.
1: கொஞ்சம் வேகமா பேசுங்க, சவுண்டா இருக்கு.
0: பரவாயில்ல பரவாயில்ல பாட்டி, சொல்லுங்க. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க பாட்டி?
1: நல்லா இருக்கேன் சாமி. கிளைமேட் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னு, இப்ப மழையா பெஞ்சிட்டு இருக்குது, குளிரா அடிச்சிட்டு இருக்குது.
0: ஆமா பாட்டி, நல்ல விஷயம் தானே.
1: கிளைமேட் நல்லா இருக்கு.
0: ஓகே பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னு தெரியுமா?
1: கதை விளையாட்டு. நீங்க மூணு வார்த்தை சொல்லுவீங்க, நான் ஒரு கதையா
0: சொல்லணும்னா
1: அதானே?
0: ஆமா அதேதான்.
1: ஒரு அஞ்சு பாட்டு சொல்றேன்,
0: சொல்லுங்க.
1: ஆடாடா நீ எனக்கு மட்டும் தானே, அந்த பாட்டு இருக்குல்ல.
0: எந்த பாட்டு பாட்டி? ஆடாடா
1: நீ எனக்கு மட்டும் தானே, நீ ஒரு புது பாட்டு வந்தது, அது இப்ப கூட பாடிச்சு, திம்மோரால திம்மர் பிடிச்சிட்டு அப்படின்ற ஒரு பாட்டு வருது இப்ப. கொடுக்கு பார்வையில அந்த பாட்டு, அப்புறம் விழிகள் மூடிக்கொண்டு அந்த பாட்டு.
0: சரி சரி பாட்டி, சரி பாட்டி.
1: அதே போல கண்டுக்க மாட்டேங்கிற கண்ணம்மா, கண்டுக்க மாட்டேங்கிற அந்த வார்த்தைய நல்ல தெளிவா தமிழ அப்படியே தெளிவா உச்சரிக்கிறாங்க பாரு, நல்லா இருக்குது சாமி.
0: சரி சரி பாட்டி, ரொம்ப
1: நன்றி. அழுத்தி அந்த தமிழே அதுல வந்துருது.
0: நன்றி நன்றி பாட்டி, நன்றி பாட்டி. பாட்டி
1: போடுறீங்களோ போடுங்க,
0: விளாண்டுலாமா இப்ப?
1: சரி விளையாடலாம்.
0: சரி பாட்டி, உங்களுக்கான வார்த்தைகள் சாப்பாடு, இரவு, அப்பா.
1: இத கதைய சொல்லணும்?
0: ஆமா ஆமா பாட்டி.
1: சாப்பாடு, இரவு, அப்பான்னு?
0: ஆமா.
1: சரி, சாப்பாடு செஞ்சு வச்சு கிடக்குது, இன்னும் அப்பா வெளியில போனவர் வரவே இல்லையே, வந்தா சாப்பிட்டு பாரு. இன்னும் செஞ்சு வச்சு கிடக்குது, ஆறிட்டு கிடக்குது, ஹாட் பாக்ஸ்ல போட்டா கூட அந்த டேஸ்ட் மாறிடும், அதனால சீக்கிரம் வந்தாருன்னா பரவாயில்லையே.
0: இரவு இரவு வரவே இல்லையே பாட்டி, கதை சொல்லிட்டு இரவு
1: வரேன். சாப்பாடு ஆறிட்டே இருக்குது, பொழுது வேற போகுது, ராத்திரி வேற ஆகுது, மணி 8 மணிக்கு மேல ஆகுது, இன்னும் வரலைங்க.
0: சரி
1: ராத்திரி ஆயிடுச்சு
0: பாட்டி, போதும் போதும் பாட்டி, போதும் பாட்டி. அருமையா இருந்தீங்க, நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி, நன்றி சாமி,
0: நன்றி
1: நன்றி சாமி.
0: தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் இந்த விளையாட்டில், அதாவது குட்டி ஸ்டோரி விளையாட்டில் விளையாடணும்னு சொன்னீங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701078. இந்த கதையோட இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட மூணு வார்த்தை கொடுப்பேன், அந்த மூணு வார்த்தை வச்சு குட்டியாக ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லணும். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சூப்பரான ரெண்டு பாடலை தொடர்ந்து அருமையான ஒரு விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற குட்டி ஸ்டோரி விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட நான் ஒரு மூணு வார்த்தைகள் சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தைகளை வச்சு குட்டியான அழகான ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லணும். எந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக. இப்ப நம்ம கூட இந்த குட்டி ஸ்டோரி விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 அருமையா சூப்பரா இருக்கேன். அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே சூப்பரா அருமையா இருக்கும் அக்கா.
2: மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி.
1: சொல்லுங்க சொல்லுங்க அக்கா. உங்களுக்கான மூணு வார்த்தைகள் சோனா வானொலி நேயர்கள் திவாகர்.
2: நவம்பர் 21 பாத்தீங்கன்னாக்க சோனா வானொலியில நேயர் சந்திப்பு வச்சிருந்தாங்க. அங்க நாங்க நிறைய நேயர்கள் எல்லாரும் போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அந்த நாள் ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாத அப்படி இருந்துச்சு எனக்கு.
1: சரி சரி அக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றி
1: நன்றி அக்கா. நன்றி அக்கா.
2: நன்றி
1: அக்கா.
2: நன்றி.
1: மேட்டூர் வட்டம் மயமுதூர்ல இருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடிய மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரேனுடன் உங்களுக்காக சூப்பரான செமையான பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. இப்போ பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இது வாக்கரேனுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது பார்க்குற என்னுடன் சூப்பரான ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த குட்டி ஸ்டோரி விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். உங்கள்கிட்ட ஒரு மூணு வார்த்தையை சொல்லுவேன், குட்டி குட்டி வார்த்தையாக சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தையை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு குட்டி கதை ரெடி பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: குட்
1: மார்னிங், நான் மரப்போட்டி இருந்து சந்தியா
2: பேசுறேன். குட் மார்னிங்
1: சந்தியா, எப்படி இருக்கீங்க? அங்க நம்ம ஊர்ல மலையா? மலையா நாச்சி, லைட்டா தூரல் மட்டும். தூரல் மட்டும், சூப்பர் சந்தியா.
2: சரி
1: சந்தியா, இன்னைக்கு
2: நம்ம என்ன
1: விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஆ தெரியும்.
1: சூப்பர் சந்தியா, காலை இட்லி சட்னி. சூப்பர் சூப்பர் சந்தியா, ரொம்ப நன்றி சந்தியா, அருமையா
2: விளாண்டீங்க.
1: நன்றி. மரக்கோட்டையிலேருந்து சந்தியா கால் பண்ணி டக்குன்னு வந்து டக்குன்னு விளாண்டு சூப்பராக விளாண்டாங்க, சூப்பராக ஒன்று கதையை சொன்னாங்க. அருமையா விளாண்டிங்க சந்தியா, இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கலாம். மைடிய நல்ல உலகங்களே, தொடர்ந்து இணைந்தவர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுகள் சிலஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் இப்போ உங்களுக்காக சாமியான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இந்த பாடலுக்கு பிறகு விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் சூப்பரான ஒரு கிளைமேட்டில் செமையான ஒரு பாட்டோட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடுறதுக்காக இன்றைக்கி ஒரு அற்புதமான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி ஸ்டோரி. இந்த போன ஒரு மணி நேரம் நிறைய நேர்கள் ஜாலியாக என் கூட பேசிட்டு விளாண்ட மாதிரியே அடுத்த ஒரு மணி நேரம், அதாவது இந்த ஒரு மணி நேரத்துலையும் நம்ம ஜாலியாக விளாடலாம். இந்த குட்டி ஸ்டோரியோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மூணு வார்த்தைகள் சொல்லுவோம். அந்த மூணு வார்த்தையை வச்சு அழகான குட்டி ஸ்டோரியை டைப் பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அழிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டு இந்த அடுத்த ஒரு மணி நேரத்தை நம்ம ஆரம்பிச்சு வச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நற்காலை. வணக்கம் தீபா, நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர், நான் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க தீபா?
1: நானும் சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ண்ணா.
2: கொடைக்கானல்
1: ஒரு சூப்பரான கிளைமேட்ல ஜாலியா பேசிட்டு
2: இருக்கேன்னா.
1: என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
1: தெரியுமா? ஓகே, ப்ளூ கருப்பு கார்.
2: ஓகே, எனக்கு ப்ளூ கலர் ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். கடையில இருந்து பர்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வீட்டு வாசல்ல பிளாக் கலர் கார் அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்தது. அந்த பிளாக் கலர் கார்ல அப்படியே ஏறி நான் டிராவல் பண்ணேன்.
1: சூப்பர்.
2: நீங்க என்ன சொன்னீங்க?
1: அதான் ப்ளூ பிளாக் கார், அவ்வளவுதான். மூணு வார்த்தை, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா. எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த குட்டி ஸ்டோரி விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது வாக்கரன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர்
3: என்னுடன். போடா

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். So

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925ஆம் வருஷம் இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்கிறோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கு. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929ஆம் வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
6: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
5: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
6: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
5: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
6: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே திவாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு வார்த்தையை சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தையை வச்சு ஒரு குட்டி கதை ரெடி பண்ணி நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் அப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு கஸ்தூரி அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நானும் நல்லா இருக்கேனுங்க. மானம் எப்படிங்க? வானம் திருநிலை இருந்தது
2: நான் இங்க ஃபுல்லா காலையில மழை தானா பெஞ்சிட்டு இருக்கு? மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் காலையிலேருந்தே மேகமூட்டமா இருந்தது, கிளைமேட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இல்லைங்கண்ணா, ஒரு மணி நேரமா சாரல் மழை இல்ல, ஓரளவுக்கு நல்லாவே மழை பெய்யுது. ரொம்ப அதிகமாவும் இல்ல, கம்மியாவும் இல்ல. மாந்தோப்பு காடு டிராக்டர். ஆமா, இத நீங்க இந்த மூணு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு கதை அதே வரிசையில
8: சொல்லணும்.
2: திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சூப்பரான ஒரு மாந்தோப்பு கதையை சொன்னார். ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க. அது வாக்கரனோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது வாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான குட்டி ஸ்டோரி விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு மூணு வார்த்தையை சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தையை வச்சு நீங்கள் குட்டியான ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு

0: நான் கால் பண்ணுங்க 9787-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்க என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி இது பார்க்கற கருத்துக்கள் அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புனீங்க அப்படின்னா பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களை. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து குட்டி ஸ்டோரி விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் சொன்னால, அந்த குட்டி ஸ்டோரி விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு வார்த்தை சொல்லுவேன், ஓகேங்களா? மூணு வார்த்தை, குட்டி குட்டியான மூணு வார்த்தை சொல்லுவேன். அந்த மூணு வார்த்தையை வச்சு நீங்கள் குட்டியான ஒரு அழகான கதையை ரெடி பண்ணி சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-107-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி என் கூட குட்டி ஸ்டோரி விளையாட்டை விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் திவாகர்.
0: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா.
1: நல்லா மழையில மாட்டியாச்சு.
0: அப்படியா, இன்னும் நிக்கலையா?
1: உங்களுக்கு
0: ஏத்து பெரிய குடுக்கறேன். மலை, வேலை, சைக்கிள்.
1: மழை வர மாதிரி இந்த அறிகுறி இல்லைங்க, லைட்டா தோறிட்டு இருந்தது.
0: இப்ப உங்களோட கதையே கதையா குட்டி ஸ்டோரியா சொல்லிட்டீங்க. பாத்து பாத்து போயிட்டு வாங்கண்ணா. ரொம்ப நன்றி பாஸ்கரண்ணா.
1: நன்றி.
0: டால்மியா காலனில இருந்த பாஸ்கரன் நான் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. நான் இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டுன்னு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.
2: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, sneakouts and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை, யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவால ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த குட்டி ஸ்டோரி விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 3 வார்த்தை ஒன்று சொல்லுவேன். அந்த 3 வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணி சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். அதுக்குள்ளே நேர் கட் ஆகிட்டாரு. இதனைத் தொடர்ந்து நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட இந்த குட்டி ஸ்டோரி விளையாட்டை விளையாடலாம். இப்போ ஒரு சூப்பரான 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களை அனுப்புங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேர் வந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தீபாக. ராஜேஷ்கன், அப்புறம் நாட்டமங்கலம்.
6: ராஜேஷ்கன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நானும் ஜாலியா ஹாப்பியா இருக்கேண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
7: தெரியுமா? சொல்லுங்களா.
6: நான் உங்ககிட்ட நான் ஒரு 3 வார்த்தை ஒன்று சொல்லுவேண்ணா. அந்த 3 வார்த்தையை வச்சு குட்டியா ஒரு 2-3 லைனுக்கு ஒரு கதை ரெடி பண்ணி சொல்லணும்ண்ணா.
7: சரி, ஓகே,
6: விளையாடுவோமா?
7: ஆ
6: ஓகே. உங்களுக்கான 3 வார்த்தை: வெயில், காற்று, டீ.
7: வெயில், காற்று, டீ.
6: ஆமா ஆமா.
7: வெயிலுங்களா?
6: ஆமா, வெயில்.
7: சம்மர்ல பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா அடிக்கும். அந்த டைம்ல வெளியில போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல. அதாவது போற மாதிரி இருந்தா காலையில ஈவினிங் போலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதே டைம்ல பாத்தீங்கன்னா அப்படி கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அதே வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா மழையும் பெய்யும். மழை பெய்யுற டைம்ல அதிகமா வெளியே போகக்கூடாது. வீட்டுல இருக்கிற நம்ம சுவிட்ச் போர்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே அந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா டீ குடிச்சீங்கன்னா டீ போண்டா பச்சி
6: சூப்பர் சூப்பர் ராஜேஷ்கண்ணா, நான் அருமையா இல்ல. நன்றி அண்ணா.
7: நன்றி
6: நன்றி அண்ணா. நீங்க எதை வேணாலும் கொடுங்க பாக்கர், நான் அதுக்கேத்த மாதிரி கதை சொல்றேன். சூப்பரா விளையாண்டுக்கண்ணா, ரொம்ப நன்றி நீங்க நம்ம கூட விளையாடுறதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் இன்றைக்கி யாராலையாவது விளையாட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, நாளைக்கும் விளையாடலாம். நம்ம காலையில் 9 மணிக்கு டான் வந்துடும் உங்களோட விளையாடுறதுக்காக இது பார்க்கார். அதனால் இன்றைக்கி விட்டிங்கனாலும் நாளைக்கு நம்ம விளையாடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அனுப்புங்க மக்களே. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாட்டா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்களோட குடும்பத்துக்கு அதே மாதிரி சேவிங்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய வந்து பிளான் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இயற்கைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். எந்த மாதிரின்னு தானே கேக்குறீங்க? கண்டிப்பா நானும் அதை சொல்றேன். நடிகர் சாயாஜி சிண்டே தாயின் அன்புக்காக 6.5 லட்சம் மரங்கள் வளர்த்த பசுமை நாயகனா பாத்துக்கோங்களேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள்ல வந்துட்டு வில்லன் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சினிமா உலகத்துல பல நடிகர்கள் புகழுக்காகவும் பணத்துக்காகவும் ஓடிட்டே இருக்கிற வேலையில திரைக்கு அப்பால சமூகத்தின் மீதும் இயற்கையின் மீதும் தீராத அக்கறை கொண்ட ஒரு கலைஞன் இருக்கிறாருங்க. அவரு தாங்க இவரு. பல மொழிகள்ல மிரட்டலான வில்லனாகவும் சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் அறியக்கூடிய சாயாஜி சிண்டே நடிகராக மட்டும் அறியப்பட்ட இவரு இன்னைக்கு மகாராஷ்டிராவின் பசுமை புரட்சியாளராக உருவெடுத்திருக்காரு. தன்னோட தாயின் நினைவை போற்றுறதுக்கும் வறட்சியால வாடக்கூடிய பூமிக்கு உயிர் கொடுக்கறதுக்கும் அவரு மேற்கண்ட சக யாத்ரி தேவ்ராய் அப்படின்ற மரம் நடக்கூடிய இயக்கம் நவீன காலத்திற்கு தேவையான ஒரு மாபெரும் முன் உதாரணமா திகழுது. இந்த மாபெரும் மரம் நடக்கூடிய திட்டத்தின் விதை அவரோட தாயார் மீதான அன்புல இருந்து உருவானுச்சு. 2016 அவரோட தாயாருக்கு 92 வயசுங்க. தாயின் நினைவுகள் என்றென்றும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாயின் எடைக்கு நிகரான விதைகளை வாங்கி மகாராஷ்டிரா ஃபுல்லாவே நட முடிவு செஞ்சிருக்காரு. இந்த விதைகள் மரமாகி பூத்து காய்த்து நிழல் தரக்கூடியப்ப அவரோட வாசனையிலையும் நிழல்லையும் என்னோட தாயின் இருப்ப நான் என்னைக்கும் உணர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து அப்படி நெகிழ்ச்சியோட சொல்றாருங்க. அவரோட ஆசையும் கனவும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைவேறிச்சு. இந்த பயணத்துக்கு இன்னொரு முக்கிய காரணம் 2016 மகாராஷ்டிராவுல ஏற்பட்ட கடுமையான வறட்சி. வறட்சியால பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு உதவ போனப்ப சுட்டரிக்க கூடிய வெயில்ல ஒரு மரத்தடி நிழல் கூட இல்லாம மக்கள் திறந்த வெளியில கூடியிருக்கிறத பாத்திருக்காங்க. பல கோடிக்கும் நிலம் வச்சிருக்கிறதா பெருமைப்படக்கூடிய பணக்காரர்களை பார்த்த அவங்க மனிதர்களோட துயரத்தை துடைக்காத செல்வத்தால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராம மக்களுக்கு உண்மையாவே உதவணும் அப்படின்னு சொல்லிட்டும் அதற்கான முதல் படி மரங்களை நடுறது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து தன்னோட முதல் 5000 மரக்கன்றுகளை நட்டு இந்த செயல்ல அவர் இறங்கி இருக்காரு. மரங்களை நடுறதுக்காகவே இவரு அரசு சாரா தொண்டு நிறுவனத்தை அவர் வந்து தொடங்கியிருக்காரு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கிராம மக்களால தெய்வத்தின் பெயரால பாதுகாக்கக்கூடிய புனித தோப்புகள் தேவராய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பழமையான காடு வளர்ப்பு முறையே திரும்பவும் உயிர்ப்பிக்கிறதே இவரோட நோக்கம். ஆலம், அரசம், புளிய மரங்கள் போன்ற 6.5 லட்சத்திற்கும் அதிகமான நாட்டு மரங்களை மகாராஷ்டிரா ஃபுல்லாவே 48 வெவ்வேறு இடங்கள்ல இவரோட அமைப்பு நட்டு பராமரிச்சு வராங்க. மரங்களை நடுறதோட மட்டும் இல்லாம சாலை விரிவாக்கம் போன்ற காரணங்களுக்காக வெட்டப்பட இருந்த 200க்கும் மேற்பட்ட பெரிய ஆலமரங்களை வேரோடு பெயர்த்து பாதுகாப்பான வேற இடங்கள்ல நட்டு அதுக்கும் மறு உயிர் கொடுத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீர்ப்பாசன துறையில காவலாளியா வேலை பார்த்தவரு நிறைய படங்கள்ல சினிமாவில உச்சத்துல இருந்தாலுமே எல்லோரும் பெயரையும் புகழையும் சம்பாதிக்க விரும்புறாங்க. ஆனா நான் புகழை தாண்டி அர்த்தமுள்ள ஒன்ன செய்ய விரும்பினேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்றாரு. இத கேக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கும் நிறைய விஷயங்கள் தோணுது இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீவில்
3: குறைபாடா, கவலை வேண்டாம்.
4: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
3: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
4: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
3: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
4: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயினூர் மெயின் ரோட், சேலம்.
3: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் கணவாய்க்காடு கிராமத்துல இருந்து பூங்கொடி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க 50 வருஷமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நாங்க வந்து நான் பிறந்திருந்து ஒரு 50 வருஷமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். காட்டுல கீரை வகைங்க, பூவு, மஞ்சள் இது மாதிரி போடுவோம். மழை பெஞ்சுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது காடு காய விடணும். அது தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஓட்ட முடியாது, காடு 1 மாசம் ஓட ஆகும். காடு ஈரத்திலே ஓட்டினா டேட்டு விட்டு எல்லாம் இறுகி போயிடும். அதனால எதுவும் வெள்ளாம வராது, தண்ணி இழுக்காது, காடு தண்ணி உறிஞ்சாது. அதனால நல்லா மண் உணர்ந்ததுக்கு அப்புறம் ஓட்டினா தான் காடு பதவாகும். பதமானதுக்கு அப்புறம் தான் அதில் வெள்ளாம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து காட்டில் அஞ்சு கலப்பு போட்டுங்க, அஞ்சு கலப்பு போட்டி எருவு கொட்டுவோம். எருவுலாம் இறச்சி ஓட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் அஞ்சு கலப்பு ஓட்டுவோம். அஞ்சு கலப்பு ஓட்டினதுக்கு அப்புறம் ரொட்டாட்டர் ஓட்டுவோம். ரொட்டாட்டர் ஓட்டினதுக்கு அப்புறம் பார் பிடிப்போம், பாத்தி கட்டுவோம். பாத்தி கட்டினதுக்கு அப்புறம் விதை விதைப்போம். விதை விதைச்சி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் 12 நாள் ஆனதுக்கு அப்புறம் காட்டுலாம் களை முளைக்கும் பில்லு, அதை வந்து மறுபடியும் பிடுங்கணும். அந்த பில்லுலாம் களை எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து உரம் போடணும். எவ்வளவு எருவு போட்டினாலும் உரம் கொஞ்சமாவது போட்டா தான் காட்டுல நல்லா கருப்பு கலர் கட்டி வரும். அதுக்கப்புறம் இது அவ்வளவு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் பூச்சி புழு அடிக்காம இருக்கிறதுக்கு மறந்தடிக்கணும். டெய்லிக்கும் ஆள் காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கீரைக்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கட்டியே இருக்கணும். பாங்கு பாத்துக்கிட்டே இருக்கணும், ஆள் வந்து கண்காணிப்பு பாத்துக்கிட்டே இருக்கணும். மணத்தக்காளிக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாள் ஆகணும் முதல்ல அறுப்பு கீரை வரதுக்கு. அது வெய்ய காலம்னா இன்னும் 10 நாள் சேர்த்தி கூட ஆகும். பாலாக்கீரை சிறுகீரை மிளகாக்கீரைலாம் 1 மாசம் ஒரு 40 நாளையில வந்துடும். அறுத்து விட்டா மறுபடியும் ஒரு 25 நாளையில மறுபடியும் வரும். 3 தடவை 4 தடவை 5 தடவை கூட பண்ணலாம். மழை பெஞ்சிருச்சுன்னா 1 தடவை கூட வரதுக்குள்ள அந்த மழை தண்ணி விழுந்த உடனே எல்லாம் கருப்பு கருப்பா புள்ளி வந்துடும். அது வந்து புள்ளியெல்லாம் பூச்சி கிடையாது, அந்த மழை தண்ணி சேரத்து கிடையாது அந்த கீரைக்கு. அது ஈட்டுக்கு அதுக்கும் மழை தண்ணிக்கு சேரத்துல அது கருப்பு கருப்பா புள்ளி விழுந்து போயிடும். அங்க வந்தா பூச்சி பூச்சின்னு வாங்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் மறந்தடிக்கணும், எல்லாம் அறுத்து அதை கீழே கொட்டிவிட்டு மறுபடியும் உண்ணும். அது வந்தா தான் மறுபடியும் மழை தொடர்ந்து பேஞ்சுன்னா மறுபடியும் அந்த புள்ளி தலைய வந்துடும்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்க காட்டுல கீரை விவசாயம் நாங்க எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரத்துல இருந்து விவசாயி மாரியப்பன் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க எங்க காட்டுல என்னெல்லாம் போட்டிருக்கோம், எந்த மாதிரி வழிமுறைகள்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நான் வந்து விவசாயி, எங்க அப்பா காலத்துல இருந்து ஒரு 50-60 வருஷத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் தண்ணி இல்லாத ஏரியா தான் இந்த இடம், இது கொஞ்சம் மேட்டு பகுதி, அதனால கொஞ்சம் தண்ணி இல்லாத ஏரியா, அதனால தண்ணி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஊர் பனமரத்துப்பட்டி வில்லேஜில் கோம்பக்காடுன்னு பேர். இப்போ வந்து இங்கே வந்து உளுந்து, மரவள்ளி கிழங்கு, கடலை, நிலக்கடலை இதுதான் முக்கியமாக அதிகம் போடுவோம். இங்கே தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நெல் அதிகம் நடுறதில்லை. அது உழவு ஓட்டணுங்க, ஃபஸ்ட்டு உழவு ஓட்டணும், அப்புறம் எருவு அடிக்கணும், அப்புறம் குச்சியை வந்து ஒரு ஜான் குச்சி 3 அடிக்கு ஒரு குச்சி ஓட்டணும், 3x3 குச்சி எங்ககிட்டே அப்படியே அப்படியே வருஷம் வருஷம் அதை மாத்திக்குவோம். அப்படியே இந்த வருஷம் வெட்டினோமாக்கா அடுத்த வருஷம் அதே குச்சி எடுத்து வச்சுக்குவோம்.
5: அதே பாதுகாப்பு பண்ணி வைக்கணுங்களா அந்த குச்சியை?
4: அது இப்போ அறுவடை பண்ணுவோங்க, உடனே ஒரே வாரத்தில் மறுபடியும் நட்டு விடுவோம், ஒன்றும் பாதுகாப்பு பண்ண வேண்டியது. அப்படி லேட் ஆச்சுன்னா எடுத்து நிழலில் வச்சிருக்கணும், நிழலில் வச்சிருந்து ஒரு மாசம் கழிச்சு கூட ஒண்ணலாம்.
5: இப்போ கிழங்கு வந்து நம்ம குச்சி நட்டு வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகுங்க?
4: அது கலெக்டா 10-12 மாசம் ஆகுது. ஒரு குச்சி 10 மாசத்துல பிடுங்க, ஒரு குச்சி 12 மாசத்துல பிடுங்கணும், அது மாதிரி இருக்கு. இப்போ வந்து அநேகமா 10 மாசத்துல பிடுங்குற குச்சி தான் இப்ப இருக்கு. அந்த 12 மாசத்துல பிடுங்குறதெல்லாம் இப்ப பூச்சி வெள்ளப்பூச்சின்னு ஒண்ணு அடிச்சு அது வேஸ்ட் ஆகி போயிருந்து விவசாயிக்கு ஒன்றும் ஹீல்டு வரதில்லை, அதனால அது விட்டுட்டு இப்போ இந்த 10 மாசத்துக்கு வச்சு இப்போ போட்டு விட்டுருக்குறோம். இது மருந்து அடிக்கணுங்க, அதுக்கு மருந்து அடிக்கணும், 2-3 மருந்து அடிப்போம், அப்பயும் கூட இதெல்லாம் போகாது, எல்லாம் நிறையா இருக்கிறதுனால அது பூச்சி வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமாம், இப்போ வறட்சியாக இருந்ததுனால இப்போ ஒரு தட்டை பயிர் இப்போ போட்டுக்கிறோம். இல்லை துவர, இது துவர வந்து இது 6 மாசம் பயிருங்க. முன்ன உளுந்து வெறச்சு விட்டுட்டு அப்புறம் இது வந்து அப்படியே நட்டு போடணும், பாலித்தீன் கவலில் தான் போட்டு அப்படியே நட்டு போடணும், இல்லை கீழே கிழிச்சு விட்டுடணும், கீழே வந்து ஓட்டை போட்டு விட்டு அப்படியே வச்சு விட்டோமா அது அப்படியே மக்கி, அது வந்து விதை நேர்த்தின்னு பேர். அதுக்கு விதை பழுது இல்லாத வரத்துக்காக அது பண்றது, இல்ல தனியாவும் நடலாம். அதிகாலத்துலலாம் அப்படிதான் நட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவங்க அகிரி ஆபீஸ்ல இப்படி பாலித்தீன் பாருங்க அந்த கவரெல்லாம் கொடுத்தாங்க, அதுல போட்டு அப்புறம் நட்டுக்கிறோம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எங்க காட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில சமயங்கள்ல வந்து விவசாயம் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும், தண்ணி மழை பெஞ்சுது அப்படின்னா அப்ப ஒரு மாதிரி விவசாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: बाजार से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அழகர் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூச்சிகள் மற்றும் நோய்கள் விதை மூலமா எந்த மாதிரி பரவுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: பொதுவா பூச்சிகள் மற்றும் நோய்கள் வந்து விதைகள் மூலமாக அதிகமாக பரவும். பர்டிகுலரா நோய்கள் வந்து விதைகள் மூலமாக அதிகமாக பரவும். அதனால கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்யறது குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி. அதனால கண்டிப்பாக நம்ம விதை நேர்த்தி செய்யணும். ஒரு கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ், அதோட ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுற விதையோட 600 கிராம் அசோஸ்பைரிலாம், 600 கிராம் பாஸ்ப பாக்டீரியாவை தேவையான அளவு தண்ணியில கலந்து இரவு முழுவதும் ஊற வச்சு அப்புறம் தண்ணியை வடிகட்டி முளை கட்டி நம்ம வந்து விதைக்க பயன்படுத்த வேண்டும். புகையான் மற்றும் இலையுறை அழுகல் நோய் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் இடங்கள்ல 8 அடிக்கு 1 அடி பட்டம் விட்டு நடணும். பட்டம்னா இடைவெளி விட்டு நடுவோம். அப்புறம் வரப்புகளில் வந்து உளுந்து, தட்டப்பயிறு, எள்ளு, சூரியகாந்தி இந்த மாதிரியான பயிர்களை சாகுபடி செய்யற போது இயற்கை எதிரிகளான பொறிவண்டு, எட்டுக்கால் பூச்சி, செப்பிடு வகை ஈக்கள் இதெல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கும். ஸோ அதுல வந்து இந்த நன்மை செய்யற பூச்சிகள் அங்கே இருக்கிற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுவதோட மட்டும் இல்லாமல் நெற்பயிர்களுக்கும் உள்ள போய் அங்கே இருக்கிற தீமை செய்யற பூச்சிகளை பிடித்து உண்ணும். ஸோ அதனால வந்து வரப்புகளில் உளுந்து, தட்டப்பயிறு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பயிர் செய்ய வேண்டும். நீர் மேலாண்மையில நீர்மறைய நீர்கட்டு அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நம்ம பின்பற்றணும். அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக இருக்க வேண்டும். தண்ணியை எந்த நேரமும் நிறுத்தி வைக்காம தண்ணியை வடிச்சிட்டு திரும்ப காய விட்டு திரும்ப வைக்கணும். ஸோ அப்படி இது பண்ணுற போது பர்டிகுலராக நம்ம வந்து புகையான் மற்றும் இலையுறை அழுகல் நோய், இலையுறை கருகல் நோய் இதையெல்லாம் நம்ம வந்து எளிதாக கட்டுப்படுத்தலாம். அறுவடை செய்கிற போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மண்ணை ஒட்டி தூர் பகுதியை நல்லா கட் பண்ணி எடுக்கணும். அப்படி நம்ம வந்து தண்டு பகுதியை கொஞ்சம் விட்டுட்டு அறுவடை பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தண்டு துளைப்பான் அப்படிங்கிற ஒரு பூச்சி நெல்லில் ஒரு முக்கியமான பூச்சி, அந்த தண்டு துளைப்பானோட புழு வந்து இந்த அடித்தண்டு பகுதியில் தான் அறுவடை சமயத்தில் இருக்கும். அது மறுபடியும் அந்த அறுவடை சமயத்தில் அந்த தாழ் பகுதியை கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு ஒரு 4 இன்ச் 5 இன்ச் விட்டுட்டு நம்ம அறுவடை செஞ்சோம் அப்படின்னா அந்த புழு போய் உள்ள இருந்து கூண்டு புழுவாக மாறி அப்படியே உறக்க நிலையில் இருந்து அடுத்த பருவத்தில் நம்ம பயிர் செய்யற போது அந்த பூச்சிகள் பெருகும். அதனால வந்து அறுவடை செய்யற போது தாள்களை அடியோடு அறுவடை செய்ய வேண்டும். நெருக்கமாக நடுவது எல்லா பூச்சி மற்றும் நோய்களை அதிகமாக கவர்ந்து இருக்கும். அதுமாக நெருக்கமாக நடக்கூடாது, பொது இடைவெளி விட்டு நட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை சரியான அளவு சரியான நேரத்தில் கொடுக்கணும். உரங்களை வந்து ஒரே டயத்தில் போடாம ஒரு 5 முறை பிரித்து இட வேண்டும். அதாவது அடி உரம் தூர்கட்டும் பருவத்தில் ஒரு டயம், தீவிர தூர்கட்டும் பருவம், பஞ்சு வைக்கும் தருணம், கதிர் வெளிவரும் தருணம், இந்த மாதிரி 5 முறையா நம்ம பிரிச்சு இடணும். சோ இவ்வாறு செய்யறதுனால சரியான நேரத்துல பயிருக்கு உரம் போய் சேரும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை சரியான அளவு சரியான நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம விவசாய பெருமக்களுக்கும் வந்து உபயோகமா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: இப்ப கோடை காலத்துல அமோகமான அறுவடைக்கு மே மாதத்துல நேரடியா விதைக்க வேண்டிய 7 காய்கறி விதைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டு இருக்கிறது நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. பீன்ஸ், சோளம், கீரை, பீட்ரூட், வெள்ளரி, வெண்டைக்காய் மற்றும் சீமை சுரக்காய், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மே மாதத்துல நேரடியா விதைக்கிற மாதிரி வல்லுநர்கள் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. மே மாதத்தோட இத பணி இல்லாத சூழல் இந்த காய்கறிகளோட உகந்த வளர்ச்சிக்கும் வெற்றிகரமான முளைத்தலுக்கும் வழிவகுக்குது. சரியான இடைவெளி, முழுமையான சூரிய ஒளி, அதோட சீரான நீர்ப்பாசனம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான கோடை கால அறுவடைக்கான முக்கிய குறிப்புகள்னு சொல்லலாம். மே மாதத்துல எந்த காய்கறி விதைகளை நேரடியா விதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க சரியான பக்கத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு பாக்கணும். இந்த மாதம் காய்கறி விதைகளை நேரடியா விதைக்கிறதுனால பல நன்மைகள் இருக்கு. குறிப்பா கோடை காலம் ஃபுல்லாவே புதிய காய்கறிகளை வளர்க்கறதுல நீங்க ஆர்வமா இருந்தா இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நாட்டின் பெரும்பகுதிக்கு கோடை கால தோட்டக்கலைக்கு மே மாதமே ரொம்ப உகந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். மிராக்கிள் குரோவின் மூத்த தோட்டக்கலை நிபுணரான டாக்டர் எமி என்ஃபீல்ட் வசந்த காலத்தின் பிற்பகுதியில ஏற்படக்கூடிய பனிப்பொழிவின் அபாயம் பொதுவா நீங்க இருக்கும். இதை தொடர்ந்து நடவு செய்யறதுக்கு ஏத்த மாதிரி மண்ணு போதுமான சூரிய ஒளியை உறிஞ்சி வெப்பம் அடைஞ்சிருக்கு. இருந்தாலுமே எந்த காய்கறி விதைகளை இப்ப நேரடியா விதைக்கணும் அப்படின்றத அறிஞ்சு கொள்றதுக்காக நாங்க தோட்டக்கலை மற்றும் பயிர் வளர்ப்பு நிபுணர்களோட உரையாடினோம்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு விதையையும் நேரடியா விதைக்கிறப்ப மனதில் நம்ம வச்சுக்கிறது என்னன்னா, சிறந்த வழிமுறைகளையும் உங்களோட காய்கறிகள் வளர்றதுக்கு பொதுவா எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றதையும் நம்ம கேட்டு அறிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், பச்சை பீன்ஸ். மே மாதத்துல பச்சை அவரைக்காய நேரடியா விதைக்கிறது ஒரு சிறந்த காய்கறியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. மண்ணில இருந்து வெற்றிகரமா முளைக்கிறதுக்கு தேவையான வறண்ட வெப்பமான சூழலை மே மாதம் வழங்குது அப்படின்னு அவரு விளக்குறாரு. சுமார் 1 அங்குல ஆழத்துக்கு துளைகள் இட்டு ஒவ்வொரு 2 முதல் 3 அங்குல இடைவெளியிலயும் ஒரு விதைய நம்ம போடணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை ஊற வைக்க ஆசை இருந்தாலுமே சிறந்த வளர்ச்சிக்கு அது உலர்ந்த நிலையில நடற மாதிரி அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த வளர்ச்சிக்கு 60 நாட்கள் வரைக்கும் ஆகும். இதுல 50 நாட்கள் உகந்த காலம்னு சொல்லலாம். அடுத்தது இனிப்பு சோளம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இத நிறைய பேர் வந்து வாங்கி விரும்பி சாப்பிடுறாங்க. பல பகுதிகளில் பனிப்பொழிவு முடிஞ்சிருக்கக்கூடிய மே மாதத்துல மக்காச்சோள விதைகளை நேரடியா விதைக்கிறது சிறந்ததா இருக்கும். பனிப்பொழிவு ஒரு இளம் மக்காச்சோள தண்டை உடனடியா கொன்று விடுது. விதைகள் முளைக்கிறதுக்கு மண்ணில வெப்பநிலை குறைஞ்சபட்சமா 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கணும். இருந்தாலுமே இந்த விதைகளை நீங்க நேரடியா விதைக்கக்கூடிய முறையில கவனம் செலுத்தணும். ஏன்னா மாதம் ஃபுல்லாவே நீங்க நேரடியா விதைக்கக்கூடிய மற்ற விதைகள்ல இருந்து இந்த செயல்முறை வேறுபடலாம். இனிப்பு மக்காச்சோள விதைகளை ஒரு வரிசையா நடறதுக்கு பதிலா ஒரு தொகுதியா நடற மாதிரி, அதோட உகந்த வளர்ச்சிக்கு தவறாம உரமிடுற மாதிரியும் பரிந்துரை சொல்றாங்க. என்னங்க இந்த மாதிரி வழிமுறைகளை நம்மளும் வந்து தொடரலாம் இல்லைங்களா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா, பை பை நேயர்களே.

0: அண்ணா உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
1: என் பேர் சசிகுமார். நாங்கள் வந்து பூக்கடை வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி காட்டுக்காரங்கள்ட்ட பூ எடுத்து நாங்கள் கம்சனுக்கு பூ வளர்ந்து வெளியூருக்குலாம் பார்சல் போடுறோம், வியாபாரம் பண்ணுறோம். மார்க்கெட்டில் வாவுசி மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோம். சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அங்கே வச்சுருக்கோம்.
0: ஓகே ஓகே. நான் அடுத்தது, இப்போ நீங்கள் சேலமில் இருந்துக்கிட்டே வந்து பூ வியாபாரம் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஊர்லேருந்து வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கீங்களாண்ணா?
1: இப்போ நாங்கள் வாழப்பாடியில் இருக்கோம். வியாபாரத்துக்கு நாங்கள் சேலம் போயிட்டு வருவோம், டெய்லியும் போயிட்டு வருவோம்.
0: ஓகே ஓகே. நான் அடுத்தது, பூ வியாபாரத்தை நீங்கள் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போலேருந்து வந்துச்சு?
1: பூ வியாபாரத்துக்கு வரணும்னு எதுவும் தோணலைங்க. நான் பிஇ படிச்சிருக்கேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அப்பா வந்து ஏற்கனவே மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக இருக்கார். அப்புறம் வேலை எதுவும் எங்கேயும் போகல. அப்புறமேட்டு இப்படியே இருந்தேன், ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து, சரி நம்ம தொழில் சொந்த தொழிலே இருக்கே வந்து பார்த்துக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சும்மா போனேன். அப்புறம் தொழிலாகவே ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்காங்க, அப்படியே போயிட்டுருக்கேன்.
0: என்னென்னா சொல்கிறீங்க, பிஇ முடிச்சிருக்கீங்களா? பிஇ முடிச்சுட்டு நீங்கள் அப்பாவோட தொழிலை எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் பிஇ முடிச்சுட்டு இந்த பூக்கடையை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எதனால் தோணுச்சுன்னா?
1: மற்ற வருமானத்துக்கு இதே எவ்வளோ பரவாயில்ல. சரி, ஒருத்தங்கள்ட்ட வேலைக்கு போனால் வந்து சம்பளம் மாதிரி தான் தரப்போகிறாங்க. இப்போ எங்கள்கிட்ட நாலு பசங்க வேலை செய்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்போ இதாக தான் இருந்துச்சு, இப்போ ரெடி பண்ண முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி இப்போ நம்மகிட்டே நாலு பசங்க வேலை செய்கிறாங்க. என்னோட சேர்த்து ஆறு பேர், எங்கள் அப்பா என்னோட சேர்த்து ஆறு பேர் வேலை செய்கிறோம். இதே வந்து நல்லாவா இருக்கு, அப்படியே போக டைம் பாஸ் ஆயிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால போயிட்டே இந்த வேலையை போய் பார்த்துட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே. நான் நம்ம ஏன் மற்றவங்ககிட்ட போய் வேலை செய்யணும், நம்ம கிட்டே ஒரு தொழில் இருக்கு, நம்ம அப்பாவோட தொழிலே இருக்கு, அதவே நம்ம பண்ணலாம் நாலு பேரை வச்சு அப்படின்ட்டு நீங்க முயற்சி எடுத்து பண்ணிருக்கிறத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணா. ஆனால் அடுத்து இந்த துறையை பத்தி உங்க அப்பாவோட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமா? எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த பூக்களை வந்து மக்கள் வாங்க வருவாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சொல்றீங்களா?
1: ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும், அவர்கிட்ட இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கத்துக்கிட்டேன். அதாவது சீசனுக்கு அந்த மாதிரி தான் பூவிக்கும், ரெகுலரெல்லாம் பூவிக்காது. இப்போ பண்டிகை, கல்யாண தேதி, முகூர்த்த தேதி இந்த மாதிரி டைமில் நல்ல அளவுக்கு பூவிக்கும். மற்ற நாளில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பூவிக்கிறதே கொஞ்சம் நூறுரூவாய்க்கு விற்கிறதே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும், விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் விற்க முடியும். பண்டிகை டைமில் எவ்வளோ பூ இருந்தாலும் விற்கும், நார்மல் நாளில் விற்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்.
0: ஓகே ஓகே. நான் அடுத்தது, நீங்கள் வாவுசி பார்க்கில் கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அங்கே கடை வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குண்ணா?
1: அது வந்துங்க, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ங்க. அதாவது வந்து நம்ம முனிசிபாலிட்டிக்கே அமௌண்ட் கட்டணும், கடைக்கு காசு கட்டணும். நம்ம கடைக்கு காசு கட்டினாலுமே வந்து அது வந்து அவங்க பார்த்து நமக்கு இது விட்டுறது தான். நம்ம பிடிச்ச இடத்துல இருந்து பிடிச்ச டைமுக்கு அந்த மாதிரி இது பண்ண முடியாது. அவங்க சொல்கிறபடி அவங்க பிரகாரம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம நடந்துக்க முடியும். இந்த டைமுக்கு தான் வச்சுக்கணும், அதுக்கு மேலே வச்சுக்கூடாதும்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கு, நிறையா இருக்கு.
0: ஓகே ஓகேண்ணா. இந்த இடத்துல கடை வைக்கிறதுக்கு இவ்வளோ வழிமுறைகள் இருக்குது அப்படின்றது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அடுத்து வந்து, இந்த கடையில் பூ விற்பனை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் பூக்களை வாங்கிட்டு வருவீங்கண்ணா?
1: நாங்கள் இங்கே லோக்கலில் வாழப்பாடி, பெருகிசாபுரம், மத்தூர், சிங்கிபுரம், இந்த பக்கம் சோம்பட்டி, இந்த பக்கம் எல்லா சைட்லையுமே நான் பூ எடுக்கிறேன். நானே இப்போ காட்டுக்கே போய்ட்டு காட்டில் போய் பூ வளர்க்குறோம், எடுத்துகிட்டு போய்ட்டு அப்புறம் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி இருக்கு.
0: ஓகே ஓகே. நான் பல இடங்களுக்கு போய் நீங்கள் பூக்களை வாங்கிட்டு வந்து உங்கள் கடையில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சசிகுமார் அண்ணா ஏன் வந்து பூக்கடையை தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க பிஇ படிச்சிருந்தும் இந்த துறையில் ஏன் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாத் பெஹர் பவிஷ் கே சோச்சனை
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925ஆம் வருஷம் இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பண்ணவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929ஆம் வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சசிகுமாரனா தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பூக்கடையில என்னென்ன மாதிரி வியாபாரம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, இப்போ நீங்க வந்து எல்லா பூக்களையுமே ஒரே நேரத்துல கொண்டு போய் விற்பனைக்கு பண்ணுவீங்களா, இல்ல ஒரு சில பூக்களை மட்டும் இந்த நேரத்துக்கு தான் எடுத்துட்டு போகணும் அந்த நேரத்துக்கு தான் எடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா?
3: காலையில வந்து அரளிப்பூ வந்து 7 மணிக்கு எடுக்க போவாங்க. அது வந்து 9 மணிக்கெல்லாம் மூட்டை பிடிச்சி தச்சு போட்டுருவோம். அது 9 மணியோட அரளிப்பூவோட வேலை முடிஞ்சிடும். 9 மணிக்கு மேலே இந்த சன்னமல்லி குண்டு மல்லிலாம் வருதுங்களா, அது வந்து 9 மணிக்கு மேலே ஒரு பூவை போய் ஒரு காட்டெலாம் போய் எடுத்துட்டு அப்புறமேட்டு ஒரு 10:30 மணிக்கெலாம் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஒரு 11:30 மார்க்கெட் போயிடுவோம். அப்புறம் 2வது பூ வந்து மத்தியானம் ஒரு 12:30 ஒரு மணிக்குள்ளே தருவாங்க. அதை எடுத்து பஸ்ல வச்சிருவாங்க, நாங்கள் பஸ்ல எடுத்துக்குவோம். எடுத்து அதை நாங்கள் அப்புறம் வித்துக்குவோம் மார்க்கெட்ல.
1: ஓகே ஓகேண்ணா. அதாவது அந்தந்த பூக்களோட வகைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நேரங்களில் நீங்க போய் எடுத்துப்பீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்கண்ணா. அண்ணா, அடுத்து வந்து இந்த பூக்கள் எல்லாம் எப்படி உங்க கடைகளுக்கு எடுத்துட்டு போறீங்க, என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் நீங்க யூஸ் பண்றீங்கண்ணா?
3: அதாவது பெரிய பெரிய கடைக்காரங்க வந்து பிக்கப் அந்த மாதிரி டாடாஸ் மாதிரி போட்டு அவங்க எடுத்துட்டு போவாங்க. நம்ம வந்து சின்ன வியாபாரி தான், அதனால வந்து பிக்கப் அந்த மாதிரி எதுவும் போடல. பைக்ல நாங்கள் எடுத்து போயிடுவோம். ஸ்கூட்டி வச்சிருக்கோம், அதில் முன்னாடி ஒரு மூட்டை வச்சுக்குவோம், பின்னாடி ஒரு மூட்டை வச்சுக்குவோம், கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். திருப்பி 2வது பூ வந்து ரூட் பஸ்ஸு ஏதோ பஸ் வருது இல்லைங்க சேலத்துக்கு, அதில் வச்சிருவாங்க, நாங்கள் அங்கே எடுத்துக்குவோம். டீம் செட்டில் போய் எடுத்துக்குவோம், இல்லைன்னா தேர்மட்டிக்கே வந்து நாங்கள் எடுத்துக்குவோம்.
1: ஓகே ஓகேண்ணா. அடுத்து வந்து இப்போது ஒரு சில நேரத்தில் உங்களோட பூ வியாபாரம் வந்து அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் வியாபாரமே இருக்காது, அந்த நேரத்தில் ரொம்பவே குறைவான பணமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போது என்ன மாதிரிலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கண்ணா அதை?
3: இல்லைங்க, இப்போ எப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும், அடுத்த நாளே அந்த 1000 ரூபா போயிடும். அப்படியே முன்ன பண்ண தாங்க, அப்புறம் வேறு வழி இல்லைல்ல, இதுதான் புலப்பண்ணி ஆயிடுச்சு. கஷ்டமோ நஷ்டமோ பண்ணி தான் ஆகணும். மேக்சிமம் வந்து சீசன் சன்னமலை சீசன் வந்து 8 மாதம் வரும்னு வச்சிங்களேன், பூவை 8 மாதத்துல வந்து 6 மாசம் பூ அதிகமாக வரும், அந்த கடைசி 2 மாசம் பூ கம்மியாக வரும். அந்த 2 மாசத்துல எங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனால் அந்த 6 மாசம் நாங்கள் கஷ்டப்படணும். 6 மாசம் கஷ்டப்பட்டால் அந்த கடைசி 2 மாசம் எங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சு அவ்வளோ அப்படியே பண்ணிக்க வேண்டியதான், கொஞ்சம் வந்து சமாளித்து கொஞ்சம் பண்ணிக்க வேண்டியதான்.
1: ஓகே ஓகேண்ணா. அதாவது என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலுமே சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அடுத்தது உங்களுக்கே ஒரு சில நேரத்தில் லாபம் கிடைக்காத அப்போது நீங்கள் பூக்களை வாங்கிட்டு வரீங்கள, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பதிலாம் சொல்லுவீங்க? அவங்க வந்து ஏன் வந்து இவ்வளோ குறைவான பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கண்ணா?
3: அப்படி இல்லைங்க, இப்போ மார்க்கெட்டில் நிலவரம்னு நிற்பாங்க, மார்க்கெட்டில் விலைன்னு நிற்பாங்க, டெய்லியும் விலை வைப்பாங்க. அந்த விலைப்படி நாங்கள் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து போனோடனே காலையில் எப்பயுமே மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு டைமுக்கு போகிறது வந்து எப்பயுமே மதிப்பு தான். டைம் லேட்டாக லேட்டாகவும் மதிப்பு அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். ஒவ்வொரு நாளைக்கு விற்கும், ஒவ்வொரு நாளைக்கு விற்காது. மேக்ஸிமம் வந்து காலையில் நேரமாக போனால் நல்ல காசு வித்தரலாம், அப்படி லேட்டாக போயிட்டாக்க நஷ்டம் எங்களுக்கு தான். மார்க்கெட் வியாபாரம் பண்ணுறதுல அவங்களுக்கு ஃபுல்லாக நஷ்டமாகும்.
1: ஓகே ஓகே. நான் பூக்கடையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வியாபாரமே நடக்கும் அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ணா, அடுத்து வந்து இப்போ நீங்கள் பூக்களெல்லாம் ஒருத்தவங்கக்கிட்ட வாங்கிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட அந்த மொத்த வருமானத்தை எப்படி கொடுப்பீங்க? ஒரு ஒரு பூக்களுக்கு ஒரு ஒரு விலையை வந்து தேதியை குறித்து அந்த நேரத்தில் தான் நீங்கள் அமௌண்ட்டு கொடுப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுவீங்கண்ணா?
3: அது அப்படி இல்லைங்க, நம்ம வாங்கிட்டோம், நம்ம வந்து அவங்க மார்க்கெட்டில் வேலை வைப்பாங்க, முறப்படி நம்ம வாங்கிட்டு போயிட்டோம். அது நம்ம நஷ்டாவதோ லாபம் வருதோ அது நம்மளோட சேர்ந்தது. காட்டுக்காரங்களும் பில்லு தேதியானா கொடுத்துருணும். நாங்கள் வந்து அரளி பில்லு வந்து 28ஆம் தேதி தந்துடுவோம், நந்தி வட்டாம் பில்லும் 28ஆம் தேதி தந்துடுவோம், இந்த சன்னமல்லி குண்டுமல்லி கனகாம்பரம் பில்லு வந்து 7ஆம் தேதி மாசம்னா கொடுத்துருவோம். 1ஆம் தேதி வரைக்கும் கணக்கு போட்டு ஒரு 5-4 காசு எங்கள்கிட்ட இருக்கும், அது மாதிரி போட்டு ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அப்படியே போல போட்டிகிட்டு இருக்கு. அது மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் இந்த காசு எடுத்ததில் போடுவோம், அந்த காசு எடுத்ததில் போடுவோம், அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. பூ பொறுத்து இப்படி தான், மற்றபடி வேறு தொழில் பற்றி நமக்கு தெரியாது.
1: ஓகே ஓகேண்ணா. அதாவது அந்தந்த பூக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஆட்களுக்கு நீங்கள் பில்லு போட்டு கொடுத்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இதில் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்கண்ணா. நேயர்கள் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சசிகுமார் அண்ணா அவங்களோட பூ வியாபாரத்துல இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: ஏங்க, அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு?
2: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சசிகுமார் அண்ணா தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பூக்கடையில என்னென்ன மாதிரி பூக்களை வியாபாரம் பண்றாங்க, அதை எப்படி எல்லாம் அவங்க வியாபாரம் பண்ணி விக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, நிறைய நேரத்துல வந்து பூக்கள் வந்து விற்பனை ஆகாம போயிடும், அந்த மாதிரி தருணத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க?
4: விற்காம போவாதுங்க, நாங்கள் விலை குறைச்சி போட்டுருவோம். இன்றைக்கி வந்து ஒரு 200 ரூபா நீ விலை, நீங்கள் சன்னமல்லி தனிக்கிழமை இன்றைக்கி 200 ரூபா மேலே விலை மார்க்கெட்டில். விற்றுனா 200 ரூபாய்க்கு விற்போம், விற்கலாம் இன்னும் 40 ரூபா கம்மி பண்ணி போடுவோம், இல்லைனா இன்னும் 40 ரூபா கம்மி பண்ணி போடுவோம், இல்லைன்னா இன்னும் 40 ரூபா கம்மி பண்ணி விடுவோம். இன்றைக்கி 200 ரூபாயா 80 ரூபாய் கூட போட்ட காலங்களெலாம் உண்டு. 400 ரூபா சன்னமல்லி வச்சு கிலோ 80 ரூபா 120 ரூபாய்க்கு விற்று நல்லா இருக்குது. அந்த மாதிரி விற்காமலாம் போகுது, ஏதோ ஒரு விலைக்கு விற்றுருவோம். கீழே போட மாட்டோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். 50 ரூபா சொல்கிறோமா வாங்க மாட்டேங்கிறாங்களா, 40 ரூபா சொல்லுவோம், அதுக்கு வாங்கலையா 30 ரூபா சொல்லுவோம், அதுக்கு வாங்கலையா 20 ரூபா சொல்லுவோம். அப்படியே கிலோ 40 ரூபாய்க்கு போடுவோம், கால் கிலோ 10 ரூபாய் கூட போட்டு காசு பண்ணிவிடுவோம். ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம், நஷ்டமாகவும் தான் அதை வேஸ்ட்டாகவும் பண்ணிவிடுவோம் வச்சிங்களேன். அந்த மாதிரி பண்ணுவோம்.
3: ஓகே ஓகேண்ணா. ஆனால் இப்போ இவ்வளோ கம்மி விலைக்கு நீங்கள் கொடுக்கும் போது எப்படிண்ணா நீங்கள் அதை சமாளிப்பீங்க? உங்களுக்கு லாபமே ரொம்பவே அந்தளவுக்கு கிடைக்காது இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க?
4: சமாளிக்கிறது அதெல்லாம் சிரமமாக தாங்க இருக்கும்.

0: நெல் கொண்டனாக்கா லாபம் வரும் நஷ்டமும் வரும். ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிப்போம், ஒரு நாளைக்கு 10000 நஷ்டம் ஆகும். அதெல்லாம் ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லபடியாக இருக்க முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம நஷ்டம் ஆகுது, இன்றைக்கி நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டாங்க எப்படி? பசிக்கு தான் சாப்பிட்றோம், அப்புறம் திருப்பி வந்து சாப்பாட்டுக்காக வேலைக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. அதனால் பண்ணி தான் ஆகணும், மனுஷனாக பிறந்துட்டோம், வேலை செஞ்சே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது.
1: வியாபாரம் அப்படின்னு வந்துட்டாவே நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும், அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறது நல்லாவே புரியுதுன்னா, பட் இந்த தருணங்களில் உங்களோட ஃபேமிலியிலையும் நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் நீங்கள் எப்படி பூர்த்தி செய்வீங்க? இந்த மாதிரி ரொம்பவே லாபம் கம்மியாக வர நேரத்தில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க?
0: கடை வாங்கி ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதான், ஃபைனான்ஸ் தான் இருக்கே. எல்லா எல்லா தெருவு தெரு ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் போய் காசு வாங்க வேண்டியதான், ப்ரூஃப் கொடுத்தா தராங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்க வேண்டியதான், லாபம் வரும்போது கட்டிக்க வேண்டியதான், கட்டிட்டு அப்படியே குடும்பத்தை நடத்த வேண்டியதான், இல்லைன்னா அப்புறம் என்ன
1: பண்ணுறது? ஓகே ஓகேண்ணா. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பூ வியாபாரத்தை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க?
0: எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டில் மார்க்கெட்டுக்கு போயிட்டாருங்க. எங்கள் அப்பா ஒரு 45 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காரு, பேர் பாண்டியன். நான் வந்து இப்போ காலேஜ் முடித்து 4 வருஷம் ஆகுது, காலேஜ் முடித்து 4 வருஷம் ஆகுது பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஓரளவுக்கு ரொம்பலாம் எனக்கு எதுவும் தெரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜ் உள்ளானது நான் பண்ணிகிட்ருக்கேன்.
1: ஓகே ஓகே. அதாவது உங்கள் அப்பா ரொம்ப வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருந்து இப்போது 4 வருஷமாக நீங்கள் அதை தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னா, அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பூ வியாபாரம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கும் போது வீட்டில் ஒரு நிகழ்ச்சி வருது அப்படின்னும் போது அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணுவீங்க? உங்களுக்கு லீவ் கிடைக்குமா கிடைக்காதா, அது எப்படிலாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்கன்னா?
0: பூ வந்து டெய்லியுமே அழிகிற பொருள், நான் போயே ஆகணும். என்ன வேலை இருந்தாலும் சரி, நான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாலும் சரி, நான் அந்த பூக்கடைக்கு போயே ஆகணும். அன்னைக்கு காலையில் அந்த டைமுக்கு நான் 7 மணிக்கு அரளி எடுக்க போகிறேன்னா 7 மணிக்கு எடுத்தாகணும். அப்படி நான் எடுக்கலனா கூட எனக்கு போல வேற யாராவது சப்ஸ்டிட்யூட்டாக ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டே ஆகணும். அப்படி அனுப்பிச்சி விடலாம், என் பொழப்பு கெட்டு போயிடும். பூ எடுக்கலன்னு வச்சுங்க, பூ காட்டுக்காரங்க பூ போட மாட்டாங்க, பூ வந்து மாற்றிக்குவாங்க, இவன் சரியாக நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பூ வீணாக போயிடும், பூ அழிஞ்சு போயிடும். அழிவிடுன்னு வச்சு ஒரு 2 நாள் 1 நாள் அவ்வளோதான், பூவோட தன்மை அப்படி இல்லை. டெய்லியுமே அந்த டைமுக்கு அந்த வேலை செஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாலும் நம்ம குளிச்சாலும் குளிக்காலும் வேலை செஞ்சே ஆகணும். அது செய்யலனாக்கா அந்த தொழில் வந்து செட் ஆகாது. மற்றபடி வேறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க ஒரு நாள் ரெஸ்ட் ரூம் எடுக்கலாம், உடம்பே செல்ல கூட போகணும். பாருங்க, இப்போ வேலை ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு, மேரேஜ் ஆன 2 நாளே நான் கல்யாணம் வேலைக்கு போனேன், நான் போய் நான் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா பசங்க வந்து வரல, நான் போய் தான் ஆகணும்னு போய் செஞ்சுட்டு தான் வந்தேன். அதனால் வந்து பூக்கடை வந்து போயே தான் ஆகணும், வந்தே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு நல்லது, ஒரு முக்கியமான வீட்டுக்கு போனோம்னா கூட வேறு நமக்கு போல வேறு யாரையாவது ஒரு தெரிஞ்சவங்களாம் அனுப்பிச்சி விட்டு அது மாதிரி பண்ணி தான் ஆகணும், இல்லைனாலும் பண்ண முடியாது இந்த வேலை அப்படி. அதனால்
1: அப்போ பூ வியாபாரத்தில் வந்து நேரம் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற பதிலே நல்லாவே புரியுதுன்னா, நேர்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில் சசிகுமார் அண்ணா பூ வியாபாரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது, அதை அவங்க எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குகின்றன.
1: கஹனே யா தூசரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹை கிர்வி ரக்னே சே பச்சா ஹை தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹுத் படி சஃபல்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் இன்ஜர் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே சசிகுமார் அண்ணா தான் இருக்காங்க. அவங்களோட பூ வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு, அதுல அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். அண்ணா, நீங்க வாவுசி மார்க்கெட்ல வந்து பூக்கடை வச்சிருக்குன்னு சொன்னீங்க, அங்க வந்து கவர்மெண்ட்டும் வச்சிருக்காங்களா இல்ல பிரைவேட்ல இருந்தும் சில கடைகள் இருக்கா, அதோட வாடகை எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னா?
2: நாங்க பிரைவேட்ல வச்சிருக்கோம். மாசான வாடகை வந்து ஒரு நாளைக்கு வந்து 400 ரூபா வாடகை, மாசானா 12,000 ரூபா வாடகை, அந்த மாதிரி நாங்க வாடகை கொடுத்துட்டு வச்சிருக்கோம். கவர்மெண்ட்ல வந்து அது என்ன எப்படி தராங்க என்ன எதுவும் நமக்கு தெரியாது, அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது.
1: ஆனா இப்ப நீங்க பூக்களை வந்து உங்களோட வண்டியிலே தான் வச்சு எடுத்துட்டு போறேன், சரியான நேரத்துக்கு வாங்கிட்டு போகணும், அந்த இடத்துல கொண்டு போய் விற்கணும், திருப்பியும் மக்கள் கிட்ட இருந்து போய் வாங்கணும், சரியான விற்பனைக்கு வித்து அந்த காசை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்ன்ற சூழ்நிலை இருக்கும் போது நிறைய சவால்கள் இருக்கும். எப்படி நான் அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்றீங்க?
2: இல்லைங்க, அது என்ன பண்றது, அப்ப நம்ம இதுதான் வேலைன்னு அடிச்சு, அப்புறம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வசதிகள் இல்ல, அதனால நம்ம இருக்கிறத வச்சு பண்ணிக்க வேண்டியதான். வண்டியில தான் எடுத்துட்டு போய் கட்டாயம், அதனால வண்டியில எடுத்து போய் தான் ஆகணும். கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். சேஃப்டி இல்லாமல் தான் போகிற மாதிரி இருக்கும், லேட்டாகும், வேகனாக ஓட்டுற மாதிரி இருக்கும். 30 மணி நேரத்தில் இங்கேருந்து போகணும் சேலம், போய் டைமுக்கு போய் வித்தா தான் என்னால் காசு பண்ண முடியும். ஏன்னா மொதல் வேலை எழுத்திருந்த காட்டுக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 200 செடி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு பிட்டு பிட்டாக தான் பூ வரும். காலையில் 10 மணிக்கெல்லாம் எல்லா பூவும் தர முடியாது. அவங்க காலையில் 10 மணிக்கு ஒரு 3 கிலோ தருவாங்க, அப்புறம் ஒரு 11:30 மணிக்கு ஒரு 2 கிலோ தருவாங்க, அப்புறம் ஒரு 2 மணிக்கு ஒரு 2 கிலோ தருவாங்க. அது மாதிரி பிட்டு பிட்டு தான் தருவாங்க, அதனால் பறிக்க முடியாது. ஏன்னா அவங்களும் நம்ம குறை சொல்லி போகிறதுனால நம்மளே பார்க்க முடியாதுல்ல, ஏன்னா பறிச்சா தான் பூ வரும். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்குது, எல்லாத்தையும் அனுசரித்து தான் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் என்ன பண்ணுறது, அது மாதிரி இருக்குது.
1: ஓகே ஓகே, நான் நல்லாவே புரியுது. என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதை சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. அடுத்தது, சில நேரங்களை நமக்கே வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக நம்மளால் போக முடியாமல் ஆகலாம், இல்லை நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற வண்டி வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம், அந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் பண்ணுவீங்கண்ணா?
2: இல்லைங்க, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்குவோம். சப்போஸ் வண்டி பஞ்சர் ஆகிற மாதிரியோ இல்லை இதாகிற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏற்ப பண்ணிட்டு தான் போவோமே. ஏன்னா இது டெய்லியுமே போகிற வழிங்களா, ஏதோ ஒன்று நம்ம போகிற வழியில யாரோ ஒருத்தங்க வருவாங்க பூ எடுத்துகிட்டு போகிறாங்க, அது ரோடு தானே, எல்லாருமே வரவங்க போகிறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை யாரோ ஒருத்தங்க நிறுத்தி போவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிட்டு தான் போவோம். இல்லை இதெல்லாம் போக முடியாது, ஏன்னா டைமுக்கு பூ போகணும்ல, பூ போடலாம் அந்த வீட்டில் விற்க முடியாது, ஏன்னா வெடிச்சு போச்சுன்னா விற்க முடியாது, வாங்க மாட்டாங்க யாரும், அந்த மாதிரி இருக்கு.
1: ஓகே, நான் அதாவது எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருப்பீங்க, முன்னாடியே வண்டியெல்லாம் செக் பண்ணி வச்சுப்பீங்க, எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே முன்னேற்பாடாக இருப்பீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்கன்னா. ஆனால் அடுத்து வந்து எதிர்காலத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கா?
2: எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய ஆசைலாம் இல்லைங்க. எனக்கு என்னென்னா நல்லபடியான வந்து ஒரு வாழ்க்கை, அதிகலாம் பணம்லாம் வேணாங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா சம்பாதிச்சா போதும், நல்லபடியாக 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும், இருக்கிறத வச்சுட்டு பொழைச்சிக்கலாம். அதிகமாக நம்ம ஆசைப்படலாம், நம்ம நடுத்தர மக்கள், அதனால் இருக்கிறத வச்சு மேற்படி வந்து நம்மகிட்ட ஏற்கனவே நிறையா இழந்தாச்சு, இதுக்கு மேலே இழக்கிறத இழக்காமல் அதை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும், அந்த மாதிரி இருந்தால் போதும். அப்புறம் ஃபியூச்சர் பிளான்லாம் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு அன்னைக்கு அப்படியே போயிட்டுருக்கேன், அந்த மாதிரி போயிட்டுருந்தேன், இந்த மாதிரியே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அது அப்படியே போயிட்டுருக்கு டெய்லியும், அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, அது மாதிரி இருக்குது.
1: நீங்கள் சொல்கிற பதிலை கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணா. ஏன்னா நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது எனக்கு அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், இன்னொரு 5 வருஷம் கழித்து இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பதிலை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கிறதே எனக்கு போதும், இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் போதும், நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படின்றது நீங்கள் சொல்லும் போது கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணா. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சசிகுமார் அண்ணா அவங்களோட வாழ்க்கையில் பூக்கடையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபியூச்சர் கோலான விஷயத்தில் வந்து இப்போ இருக்க நிகழ்வுகள் மட்டுமே போதும், எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத கேட்கவே நமக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
3: உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம்,

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சசிகுமார் அண்ணா தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பூக்கடையில என்னென்ன மாதிரி வியாபாரம் பண்றாங்க, அதனால அவங்க என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, நீங்க வந்து வாழைப்பாடியில இருந்து பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து சேலம்ல உங்களோட கடையில வச்சு விற்பனை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, ஏன் நீங்க அதை அங்கேயே வந்து விற்கலாம்லண்ணா?
3: வாழைப்பாடி வந்து மார்க்கெட் வந்து ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க. வாழைப்பாடியில வந்து பிரைவேட்டுங்க, அதனால வந்து சேலம் வந்து பாவுசி மார்க்கெட்டுங்க தான் பெரிய மார்க்கெட். ரொம்ப வருஷமா கலங்கலமா இருக்குது அது மார்க்கெட்னாவே சேலம்னு ஒரு பேர் இருக்கு. இங்க வந்து அவ்வளவு சேல்ஸ் ஆகாது பூ. இப்போ ஒரு நமக்கு வந்து இப்போ இவ்வளவு பூ வருதுன்னு வச்சுங்க, ஒரு 100 கிலோ அரளி வருது, 100 கிலோ சனமலி வருது, 100 கிலோ குடும்பி வருதுன்னா அந்த எல்லா பூ இங்க சேல்ஸ் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. சேலம்ங்கிறது வந்து பெரிய சிட்டி டவுனு, அங்க வந்து வீட்டுக்கு வாங்குறவங்க வருவாங்க, வியாபாரக்காரங்க, அதுதான் மெயின் இடம். எல்லாருமே பொதுவான இடம், அதனால அங்கதான் எல்லாம் வருவாங்க. இங்கேயுமே வந்து வாழைப்பாடியில வந்து பூ வந்து 12:30 வந்து சேல்ஸ் ஆகாத போல சேலம் தான் போட்டு விடுவாங்க. நாங்கள் தான் நம்ம கடைக்குமே கூட போட்டு விடுவாங்க. நாங்கள் விற்று நாங்கள் அவங்கள்ட்ட காசு கொடுத்துருவோம். நாளைக்கு போடுறோமோ அது விற்று. எங்கள் வாழைப்பாடி சேலத்தில் கடை வச்சிருக்கவங்க தான் வாழைப்பாடியிலும் கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அங்கே அங்கே கடை இருக்கு, அவங்கவுங்க அவங்க கடையில் போய் விற்றுக்குவாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் பாட்டு இருக்கிறது மீதியாவை எடுத்து வந்து அங்கே போட்டுருவாங்க. மணி அப்படின்னு போட்டு வியாபாரம் பண்ணிக்குவாங்க.
1: ஓகே ஓகே. நான் அதாவது வாழைப்பாடியை விட சேலம்ல இருக்க பூ மார்க்கெட் வந்து ரொம்பவே பழமையானது, அங்க வந்து நிறைய வியாபாரிகள் வருவாங்க, அங்கதான் எங்களுக்கு பூக்களை வந்து அதிகமா விற்பனை பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்கன்னா. ஆனா அடுத்து வந்து இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க பிஇ முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பிஇ முடிச்சிருக்கும் போது உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேற வேற ஒர்க்ல ஆபீஸ்ல ஐடி அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க வந்து இந்த ஓனா பிசினஸ் எடுத்து பூ வியாபாரம் செய்யும் போது அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருக்கும்னா?
3: அதாவதுங்க, நான் காலேஜ் முடித்தோடனே போயிருக்கலாம், நான் போக மாட்டேன். அசால்ட்டுத்தனமாக நான் ஒரு ஜாலியான டைப்னு வச்சிங்களா, ஜாலியாக விளையாட போவேன். கிரிக்கெட்டில் நமக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம், அதனால் நான் விளையாட போயிடுவேன். விளையாட போகாமல் சுற்றிட்டு இருந்தேன், விளையாடிக்கிட்டு காலேஜ் கிளஞ்சி அப்படிலாம் ஜாலியாக இருந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து அம்மா சண்டை போட்டேன், நீ சும்மா தான் போனேன் மார்க்கெட்டுக்கு. போனேன் அது அப்படியே தொழிலாகவே ஆகிடுச்சு. சும்மா ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி போட்டேன். அப்புறம் அப்படியே இதாகிடுச்சு. அப்படியே பசங்களாம் வேலைக்கு போகிறாங்க தான், வெளியில் ஃபைனான்ஸுக்கு போகிறாங்க, கம்பெனிக்கெலாம் போகிறாங்க, வெளியிலலாம் போகிறாங்க, இல்லைன்னா சொல்ல நீட்டாக போகிறாங்க வராங்க. நமக்கு இதுதான் நம்ம தலையில் எழுதியிருக்கு, அதை மாற்ற முடியாதுல்ல. அதான் இருக்கிறத வச்சு அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான்.
1: ஓகே ஓகே. நான் அடுத்தது வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கண்ணா?
3: எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லோரும் நல்லா இருப்பாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். அப்புறம் பாட்டே இருக்க வேண்டியதான், எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு நல்லபடியாக அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு யாருக்கும் எந்த தொந்தரவு பண்ணாமல் நல்லபடியாக யாருக்கும் கெடுதல் நினைக்காம நல்லபடியாக எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் நல்லா இருக்கலாம், அவ்வளோதான்.
1: ரொம்பவே சூப்பரான உண்மையான விஷயத்தை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அண்ணா. அதாவது நம்ம யாரையுமே துன்புறுத்தாமல், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம, நம்மளோட குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஆனால் அடுத்து வந்து இப்போது இந்த ரேடியோவில் பேசுனது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா?
3: மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறல, ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ணுறேன்னா அது ஓரளவுக்கு பேச்சு திறன்றதா தான் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ண முடியும், இல்லைனாலும் பண்ண முடியாது. எனக்கு புதுசாக தான் இருக்குது, நான் இது வரைக்கும் யாருக்கும் பேசுனதில்ல, யார்கிட்டையும் இது மாதிரிலாம் பேசுனதில்ல, புதுசாக தான் இருக்குது. ஒரு இது தனி ஃபீலாக இருக்குது, புதுசாக இருக்குது.
1: ஓகே ஓகே, சூப்பர். நான் இவ்வளோ நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே சூப்பராக பதில் சொன்னீங்க, நன்றிண்ணா. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சசிகுமார் அண்ணா அவங்களோட வாவுசி மார்க்கெட்டில் இருக்க பூ வியாபார கடையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, எவ்வளோ சவால்கள் இருந்தாலுமே அவங்க இந்த பூ வியாபாரத்தை விடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமளுமே என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நம்மளோட வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் போதும், நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம சசிகுமார் அண்ணா சொல்லிருக்காங்க. ஓகே நேயர்களே, இப்ப நானுமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் அங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே ஒரு புது டாபிக் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன டாப்பிக்கில் சத்யா பேச போகிறோம் சீக்கிரம் சொல்லு, எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறதுல எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ நம்மளுடைய நாடு இருக்குது பார்த்தீங்களா, இந்திய நாடு. இந்த நாட்டில் பன்முகத்தன்மை இருக்குதுங்க. கிராமம் ஒரு பக்கம் இருந்தாலும் நகரம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கும். காரணம், நம்மளுடைய

வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருது. அதே நேரத்தில் கிராமங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, கோதுமை விளைச்சல், நெல், அதுக்கப்புறமா ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய விவசாயம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கிராமங்களில் இருந்து தான் கிடைக்குது. அது மூலமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருள் உற்பத்தி ரொம்பவே வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்குது. இந்த ரெண்டுமே நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உயர்ந்துட்டு வர நாடாக வந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், நாட்டுடைய வளர்ச்சிக்கு எது அவசியம், நகரமயமாக்கலா இல்லை கிராம வளர்ச்சியா? அதாவது தொழிற்சாலைகள், நிறைய கட்டிடங்கள், இது மாதிரி கட்டி பொருளாதார ரீதியாக நாட்டை உயர்த்துறதா, இல்லை உணவுப் பொருட்கள் அதிகமாக உற்பத்தி செஞ்சு நாட்டை பஞ்சமில்லாத நாடாக வச்சிருக்கிறதா? இதுதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவசியம் நகரமயமாக்கலா கிராம வளர்ச்சியா, நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவசியம் நகரமயமாக்கலா கிராம வளர்ச்சியா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: ஆத்துக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க.
3: அது ஒண்ணுலடா,
2: பரவாயில்ல சொல்லு என்னாச்சு.
3: நான் ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க மச்சான்.
2: என்ன மச்சா சொல்ற, லைஃப்லயா?
3: அட இல்ல மச்சான், கேம்ல ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கண்டா.
2: ஓ சரி மச்சான், நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளேயே வாக்கிங் போ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய பதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
3: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
2: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை
3: நடைபெறும். இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
2: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
3: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
4: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
5: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
4: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
5: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
4: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
5: நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
6: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
2: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பை என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது எது, நகரமயமாக்கலா இல்ல கிராம வளர்ச்சியா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ ஒரு நகரம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை அளவிடும் போது உயரமான கட்டிடங்கள், மெட்ரோ ரயில்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கண்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நாட்டுடைய உண்மையான வலிமை எங்கே இருக்குது அப்படின்னா, அதோடைய கிராமங்களுடைய உயிரோட்டத்தில் தாங்க இருக்குது. ஏன்னா கிராமங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நகரங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். அதே நேரத்தில் நகரமயமாக்கலும் வந்துட்டு ஒரு ஆதரவு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துடைய பெரும்பாலான பொருளாதார சக்திகளை நகரங்களை மையமாக கொண்டு தான் வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்குது. வேலை வாய்ப்புகள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள், மருத்துவ வசதிகள், உயர்கல்வி நிறுவனங்கள், இது எல்லாமே வந்துட்டு பெரும்பாலும் நகரங்களில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஒரு இளைஞன் தன்னுடைய கனவுகளை நனவாக்கணும் அப்படின்னாலும் சரி, பல நேரங்களில் அவனுடைய நகரத்தை நோக்கி தான் வந்துட்டு அவனோட பயணமே ஸ்டார்ட் ஆகுது. கனவுகள் நிறைவேறினாலும் சரி, ஒரு வேலை வேணுனாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, கண்டிப்பாக அவன் ஃபர்ஸ்ட் சிட்டி நோக்கி தான் வருவான். ஏன் சிட்டி நோக்கி வரான் அப்படின்னா, அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகுது, அதிக முதலீடுகள் வருது, அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப வளர்ச்சியுமே வந்துட்டு ஊக்குவிக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புமே மேம்படுத்த உதவுது, உலகளாவிய வணிக வாய்ப்புகளுமே வந்துட்டு உருவாக்க ரொம்பவே உதவுது. இது இன்றைக்கி வந்துட்டு சென்னை, பெங்களூரு, மும்பை போன்ற நகரங்கள் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காக வகிக்குது. காரணம், இது எல்லாமே இருக்கிறதுனால, அதிக வேலைவாய்ப்புகள், முதலீடுகள், தொழில்நுட்ப வளர்ச்சி இப்படி எல்லாமே இருக்கிறதுனால தான் இந்த நாடுகள், இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தோடைய இந்தியாவில் நகரங்கள் வளரும் போது நாடுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியுமே கண்டிப்பாக அதிகமாகுது அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு, ஹேவ் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது நகரமயமாக்கலா இல்லை கிராமத்தின் வளர்ச்சியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன், தாதகப்பட்டியில இருந்து.
3: வணக்கம் பாட்டி, வணக்கம். சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
4: கிராமமா நகரமாங்கிறது, நகரமெல்லாம் ஒரு காலத்துல கிராமமா தான் இருந்தது. கிராமமே ஒரு காலத்துல ஆரியர்கள் திராவிடர்கள்னு இந்த நாகரீகங்கிற மாதிரி வந்தவர்கள் தான் இந்த திராவிட நாகரிகம் நம்ம இதெல்லாம். அப்போ உள்ள அந்த மூதாதையர்கள் வரும்பொழுது ஒரு டென்ட் கொட்டாய் மாதிரி தான் போட்டுட்டு அதுல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஆத்தங்கரை ஆத்தங்கரை இல்ல, அங்கதான் நாகரிகமே தோணுச்சு. அந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு சின்ன சாலை ஆட்டம் போட்டாங்க, அப்புறம் ஒரு வீடாட்டம் குடிசை ஆட்டம் போட்டாங்க. 10 பேரும் சேர்ந்து ஒரு குடிசை போட்டா ஒரு குக்கு கிராமம்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆயிடுது. அப்புறம் நாகரிகம் வளர வளர எல்லா தொழில்கள் செய்ய செய்ய எல்லாம் கொஞ்சம் நல்ல சாலைகளாட்ட வீடுகளோ நல்ல வீடா கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 பேர் 15 பேர் ஆகுது, 15-20 இந்த மாதிரி வளர்ச்சிய வளர்ந்து அப்புறம் நல்ல ஒரு கிராமம் மாதிரி வீடுகள்லாம் கட்டிக்கிட்டு நல்ல நவர நாகரீகமா இருந்து வராங்க. அப்படி வரும்போதுதான் அந்த கிராமமும் நல்ல வளர்ச்சி. இந்த தெரு லைட் இல்லாம இருப்பாங்க, பைப்பு தண்ணி இல்லாம இருப்பாங்க, ஆத்து தண்ணி தான் கொண்டுட்டு வருவாங்க குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. அப்படி ஒவ்வொரு வளர்ச்சியா கொண்டு வந்து லைட்டும் தண்ணியும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி வரும்பொழுது கிராமம் வந்து ஒரு நகரத்து போக்குக்கு வந்துருது. அப்புறம் நகரத்து போக்கு வரும்பொழுது ஒவ்வொரு இன்னும் நல்ல ரோடு வசதி. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்தையடி பாதையாத்தான் இருக்கும். இன்னைக்கு அதே மாட்டு வண்டி தடமா பண்றாங்க, தடம் வந்து ரோடு ஆகுது. ரோடு வந்து இப்ப நல்ல பிளைட் போற அளவுக்கு நல்ல பெரிய ரோடு ஆகுது. அன்னைக்கெல்லாம் பிளைட்ட ஏரோப்ளான பார்த்தாக்க எல்லாம் கை தட்டி சின்ன பிள்ளைங்க குதிப்போம் திரிப்போம் பார்ப்போம். இன்னைக்கு பிளைட் வாங்குற அளவுக்கு ஆயிட்டோம், அந்த அதுல ஏறி பயணம் செய்யற அளவுக்கு நகரமா ஆயிட்டோம். அதனால கிராமம் தான் நகரம், நகரத்துல இருந்துதான் சிட்டி பெரிய பெரிய பெரிய மத்த இந்த மாதிரி எல்லாம் கட்டி தலைங்க மாதிரி கட்டி இருக்கிறாங்க. அதனால கிராமம் தான் மொத வளர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பமான ஒரு நிலைமை, அதான் சொல்ல முடியும் தண்ணி என் கருத்து.
3: ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கருத்துல பிறந்துக்கிட்டீங்க. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பகிர்ந்துட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதாசோடைய மதுராமல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே வந்துட்டு இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு எது முக்கியம், நகரமயமாக்கலா இல்லை கிராம வளர்ச்சியா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேய இணைப்பில் வந்தாச்சு. என்ன தலைப்பில் அப்படின்னா, நாட்டுடைய வளர்ச்சிக்கு உண்மையான காரணம் வந்துட்டு கிராம வளர்ச்சியா இல்லை நகரமயமாக்கலா அப்படிங்கிறத பற்றின அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாரு. அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: ஆமா, கிராமம் அப்படிங்கறத விட நகரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஒன்னும் இல்லாத கிராமத்துக்குள்ள சிறப்பாக வளர்த்து அது நகரம் போல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் பொழுது ஆப்வியஸ்லி அடுத்த படிநிலைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு. அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா கிராமம் அப்படின்னு இருக்கும் பொழுது பெருசா வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. ஆனா இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் கிராமம் அப்படிங்கறது வளர்ந்துட்டு வருத பாக்குறோம். ஸோ கிராமத்துல டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணி அதற்குரிய நவீனமயமாக்கல் அப்படிங்கறது நிச்சயமாக அடுத்த படிநிலைக்கு நம்மளுடைய இந்தியாவை எடுத்து செல்லும். அதனால நம்மளுடைய உலகத்துல நம்ம வந்து ஒரு தனி விசிபிலிட்டி இந்தியா கிரியேட் பண்ணோம், அது வளர்ச்சி நாடு ஆகணும் அப்படின்னா இந்த கிராமங்கள் ஒவ்வொன்றுமே நகரமயமாக்கப்பட வேண்டும். கிராமங்களினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் எதிர்கால இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமாகவும் இருக்கும். இப்ப நகரத்துல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் பண்றாங்க, பட் கிராமப்புறங்கள்ல அது மாதிரி பண்றாங்களான்னா இல்ல, இன்றளவும் கூட ட்ரெடிஷ்னலா அந்த காசு பணம் அதெல்லாம் கொடுத்துதான் பண்றாங்க. ஸோ அது வந்து நிச்சயம் சிறப்பாக நம்ம செஞ்சா மாத்திரம்தான் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தனி பெரும் வல்லரசு நாடாக மாறும். அதனால கிராம வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுகாதாரமாக இருக்கட்டும், கழிப்பிடமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து மருத்துவமாக இருக்கட்டும், அப்புறமா கல்வியாக இருக்கட்டும், இது நிச்சயமாக சிறப்பாக கிராமத்திலையும் தங்கு தடையின்றி கிடைச்சா மாத்திரம்தான் நம்மளால வாழ்க்கையில சாதிக்க முடியும் கிராம பசங்களும். எனவே அது இல்லைன்னா இந்தியா வல்லரசாக முடியாது. எனவே அது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்ட்டு நான் கருதுறேன்.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றிப்பா.
1: சந்திரசேகரண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக நம்மளுடைய கிராம வளர்ச்சி தான் வந்துட்டு முக்கியம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தெலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது கிராம வளர்ச்சியா இல்லை நகர்ப்புறமயமாக்கலா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போது கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கையை எடுத்துமே நகரமாக கிராமமாக அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உணவு உற்பத்தி எங்கேருந்து கிடைக்குது, விவசாயம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தான். ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இன்னும் கிராமங்களில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. மகாத்மா காந்தி அவர்கள் வந்துட்டு சொன்ன புகழ்பெற்ற வார்த்தை, இந்தியாவின் ஆன்மா அதன் கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படிங்கிறது. கிராம வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் சாலை அமைப்பது மட்டும் கிடையாது, தரமான கல்வி, மருத்துவ வசதி, அதுக்கப்புறமா குடிநீர், இணைய வசதி, விவசாய மேம்பாடு, சிறு தொழில்கள், இது எல்லாமே அடக்குனது தான் வந்துட்டு கிராமத்திற்கு சென்றடையணும். இது எல்லாமே சேர்ந்ததுதான் கிராம வளர்ச்சி. கிராமங்கள் வளர்ந்தால் என்னமாகும் அப்படின்னா, நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வது குறையும், விவசாய உற்பத்தி அதிகரிக்கும், பொருளாதார சமநிலை உருவாகும், வேலை வாய்ப்புகள் உள்ளூரிலேயே கிடைக்கும். இது எல்லாமே கிடைச்சது அப்படின்னா இந்த இடங்களில் வந்துட்டு கிராமங்களில் வந்துட்டு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நகரமயமாக்களுடைய சவால்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மக்கள் நெரிசல் அதிகமாகும், அதாவது கூட்ட நெரிசல், அதுக்கப்புறமா போக்குவரத்து சிக்கல் ஏற்படும், அதுக்கப்புறமா காற்று மாசுபாடு ஏற்படும், குடிசை பகுதிகள் இல்லாமல் போகும், மன அழுத்தம் அதிகமாகும், அது இல்லாமல் வாழ்க்கை செலவுகள் அதிகமாகும். இப்படி நிறைய விஷயங்கள் ரெண்டுங்களுமே வந்துட்டு இருக்குது. ரெண்டுங்களுமே வந்துட்டு சவால்களும் இருக்குது, சில நன்மைகளும் இருக்குது. ஸோ அதனால் நம்முடைய நாட்டுக்கு நகரமயமாதலும் சரி இல்லை கிராமங்களும் சரி, கண்டிப்பாக இரண்டுமே வளர்ச்சிக்கான உதவுது. அது எந்த இடத்துல சென்று போய் அடையுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனித்தா போதும். ஸோ இந்த ஒரு செய்தியோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாய் நேர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பத்தி தினமுமே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க உங்க கூட. இன்றைக்கும் வந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி முதல் விஷயமா என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கும். அதாவது ஒவ்வாமை ஏற்படுத்துகிற பாதிப்புகளில் ஒன்று என்ன அப்படின்னா அடுக்கு தும்மல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு தும்மல் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பெருசாக தெரியாது, ஆனால் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த அடுக்கு தும்மல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசுபாடு, அதுக்கப்புறம் போக்குவரத்து நிறைஞ்ச பகுதிகளில் அதிக நேரம் நம்ம வந்து இருக்கிறத தவிர்க்கணும். இந்த மாதிரி அடுக்கு தும்மல் பிரச்சனை வந்து இருக்கிறவங்க, தொடர்ச்சியாக தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும். தினமும் இருசக்கர வாகனம் வந்து ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வைப்பர் பொருத்தின ஹெல்மெட்டை வந்து பயன்படுத்தணுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த படுக்கை விரிப்புகள், அதாவது நம்மளுடைய போர்வைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். வாய்ப்பு இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை வெந்நீரில் வந்து அலசணும். வாரம் ஒரு முறை கூட நம்ம வந்து அந்த மாதிரி வெந்நீரில் வந்து அலசலாங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது நம்மளுடைய துணி, அதாவது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைமுடி, அதுக்கப்புறம் நம்மளுடைய செருப்பு

கிளைமேட் சேஞ்சினாலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் வரும். மருத்துவரை சந்தித்து அதற்கான ஆலோசனைப்படி அவங்க வந்து தடுப்பு மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாங்க, ஒவ்வாமை தடுப்பு மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம்
1: மேம்படுத்தப்பட்டுள்ளது. அப்ன வர்த்தமான சுதாரணை சாதி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7107-8. இனி காலகட்டத்தில் தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே, அதாவது எல்லாருக்குமேன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக வந்துருக்கு. நிறைய பேருக்கு வந்ததும் சரியாயிடும், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கூட அந்த பிரச்சனை வந்துருக்கும். இது நிறைய ரீசன்னால் நம்ம பார்க்குற மொபைல் ஃபோன் பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதனாலையும் வந்து வரலாம். அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷர்னால வரலாம். ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் தலைவலி வரலாம். ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலும் தலைவலி வரலாம். இப்போ இந்த தலைவலி வந்துடுச்சு, இப்போ வீட்டில் வந்து இருக்கிறோம், நைட்டு போயிட்டு மெடிக்கலில் மாத்திரையும் வாங்க முடியாது, அப்போ ஏதாவது வீட்டு முறை வைத்தியமாக ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தோணுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட முத்துநாயக்கம்பட்டிகளிலிருந்து பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. மானு பாட்டி, பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி தலைவலிக்கு எந்த மாதிரியான வீட்டு வைத்திய முறை பண்ணுவீங்க பாட்டி?
5: அதுக்கு வந்து என்ன பண்ணு தெரியுமா, பெருங்கடுவுக்கு இதில் கடுவு, அந்த கடுவை அரைச்சி நெவ்வா அம்மையில் வச்சு சந்தன மாதிரி அரைக்கணும். அரைச்சி இப்படி பத்து பிடிச்சி போட்டால் அந்த தலைவலி அதுக்கு மேலே எப்பயுமே வராது. கடுவு கடுவு கடுவு நம்ம சாத்துக்கு போகிறோம்ல, அந்த கடுவு அதை அரைச்சி நெவ்வா அரைச்சி இந்த தலைவலுக்கும் தலைவலுக்கு போட்டணும். போட்டு அப்படியே படுத்துக்கிட்டா அந்த எவ்வளோ இது இருந்தாலும் நல்லா போயிடும். நான்லாம் இப்போ கூட அப்படித்தான் பண்ணுவேன்.
4: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. முத்துநாயக்கம்பட்டியிலிருந்து நம்ம கூட மானு பாட்டி இணைஞ்சிருந்தாங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு பெருங்கடுகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடுகை அரைச்சி அப்படியே தலையில் வந்து நம்ம ஒரு பட்டை போடுற மாதிரி ஒரு 10 போட்டுக்கிட்டா அந்த தலைவலி போயிடும். இப்போ கூட நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. அதாவது வீட்டு வைத்திய முறைகள் அப்படின்றப்ப, நாட்டு வைத்திய முறைகள், பாட்டி வைத்திய முறைகள் அப்படின்றப்ப இன்றைக்கி வந்து மேஜராக கம்மியாயிருச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு தலைவலிச்சா ஹாஸ்பிட்டல் போயிட்டு, ஹாஸ்பிட்டல் இல்லை மெடிக்கல் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு முழுங்குவாங்க. பாட்டி வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு முறையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அதனால தான் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787-7107-8. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, பாட்டை கேட்டுருங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுட்டு சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்களை இந்த நேரத்துல நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. அப்படி இந்த மன நலன் அப்படின்னு எடுத்துக்கக்குள்ள நம்மளுடைய நினைவாற்றல், ஒரு நல்ல நினைவாற்றல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைப்பாங்க. அதற்கு நம்ம வந்து எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில உணவுகள் வந்து இருக்குங்க. அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளுடைய நினைவாற்றல், அதாவது ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும். அதில் என்ன நகராஜ் ஒரு ஃபஸ்ட்டாக இருக்கிறது, அதை நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்கள். எந்த அளவுக்கு நம்ம வந்து பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறோமோ நம்மளுடைய ஞாபக சக்தி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம முழுக்க முழுக்க பழங்கள் மட்டுமே அதிகமாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 2 hoursல பார்த்திங்க அப்படின்னா அது சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். நமக்கு வந்து நல்ல எனர்ஜியும் கிடைக்கும், நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி வந்து வேஸ்ட்டும் ஆகாது, அது வந்து பிரெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதனால் அதிகமாக நம்ம வந்து பழங்கள் உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நெய் தேன் இது ரெண்டுமே நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இன்னும் ஒரு சிறந்ததாக இருக்குங்க. நெய் தேன் ரெண்டுமே வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இரண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நோயை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய, அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதே கெமிக்கல் காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேன்லேயும் வந்து இருக்குது. தினமும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்றது நம்மளுடைய ஒரு வழக்கமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பிரெயின், அதுக்கப்புறம் இதயத்தோட ஆரோக்கியம் வந்து பல மடங்கு மேம்படும். அதே மாதிரி நாள் முழுக்க நம்ம வந்து ரொம்ப எனர்ஜியாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதனால் இந்த உணவுகளை நம்ம கட்டாயமாக வந்து எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்கள். நம்ம வந்து ஒரு நேரத்தில் இப்போ 3 நேரம் நம்ம வந்து உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் 1 நேரம் நம்ம வந்து பழங்கள் மட்டுமே வந்து சாப்பிட்லாம். அதுவே அதாவது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா கூட போதும், அது வந்து அந்த 1 நேரம் உணவுக்கு என்ன ஒரு சத்து கிடைக்குமோ அது பழத்துலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி மார்னிங் ஆர் நைட் நம்ம வந்து பாலில் லைட்டாக வந்து தேன் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஞாபக சக்தி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: பாடல தொடர்ந்து நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. உங்க கூட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. பொதுவா குழந்தைகள் அப்படின்னா வந்து நிறைய குவஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு நாலேஜோட வந்து இருப்போம், ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆனால் குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் அதை வந்து பார்க்கும்போது இது என்னது அதை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து என்னடா இது இப்படி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து தோணும். அதுவும் பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கூட வந்து குழந்தைகள் நல மருத்துவர் சசி ஆனந்த் சார் இணைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் சார் குழந்தைகள் வந்து அதிகமாக கொஸ்டின் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸை, அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற உறவினர்களை, இது எதனால் வந்து பண்ணுறாங்க? ஸோ அது மாதிரி கொஸ்டின் பண்ணுறது வந்து நார்மலான ஒரு விஷயமா, இல்லை அது மாதிரி அவங்க வந்து கொஸ்டின்லாம் வந்து பண்ணக்கூடாதாங்க சார்?
7: ஸோ சில பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க, இந்த குழந்தை வந்து நிறைய கேள்வி கேட்குது, தேவையில்லாமல் நிறைய க்வெஸ்சன் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ க்வெஸ்சனிங் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்காது. ஸோ ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது அவங்களோட அந்த திங்கிங் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இன்னும் மைனூட்டாக சொல்லணும்னா, அந்த பிரெயினில் அந்த நியூரான் சினாப்சஸ்லாம் நல்ல ரீசன் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல அவங்களுக்கு உதவி செய்யுதுன்னு அர்த்தம். ஸோ சரியான கேள்வியாக இருந்தது அப்படின்னா நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஈவன் நமக்கு தெரியாத க்வெஸ்சன்ஸ் கூட அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுட்டு அதை சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நம்ம சில குழந்தைங்களும் போது நமக்கு தெரியலன்னு சொல்லும்போது அவங்க என்னப்பா இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து நம்ம வேறு விதமாக நம்ம வந்து கையாளுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிட்டும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக இது இந்த கேள்வினா நீ எதுக்கு அதிக பிரசங்க அது கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் கேட்குற குழந்தைங்களும் நம்ம என்றைக்குமே நம்ம வந்து தடுக்கக்கூடாது. ஸோ அது ப்ராப்பராக கேட்குறாங்களா, இன்னொன்று அவங்க அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கர்வமாக அவங்க அதை நினச்சிக்கூடாது. எவ்வளோ தூரம் அவங்க க்வெஸ்சன்ஸ் ரீசன் அவுட் பண்ணி கேட்குறாங்களோ அது அந்த மாதிரி அவங்க டிசிப்ளின்டாகவும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியும் இருக்காங்கன்னா நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இப்போ ரெஸ்பெக்ட் இல்லாமல் கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த கட்டத்தில் நம்ம இந்த மாதிரி கேட்குறது தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி பண்ணுறது ரொம்ப அவசியம்.
6: குழந்தைகள் நல மருத்துவர் சசி ஆனந்த் சார் நம்ம கூட இணைஞ்சி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: ரமண நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பருவ காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டே இருக்கோங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தது அப்படின்னா, சளி காய்ச்சல் இருமல் போன்ற பிரச்சனைகள் நமக்கு வந்து வராது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த பருவமழை காலத்தில் இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். இதற்கு என்ன பண்ணலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னா, வேப்பிலை இருக்கு இல்லைங்களா, எல்லாருடைய ஊர்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேப்பிலை ஒரு 8 இல்லாட்டி 12 நமக்கு வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா ஒரு 12 கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த வேப்பிலையை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மென்றுக்கிட்டே இருக்கணுமா, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து தொடர்ந்து அந்த வேப்பிலையை வந்து மென்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அதை சாப்பிடவும் கூடாது, கீழே துப்பவும் கூடாது. நம்ம வந்து ஒரு 2 hours வந்து மின்னுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, காலையில் மஞ்சள் வந்து எடுத்துக்கணும், அதாவது நேச்சுரல் மஞ்சள் வந்து எடுத்துக்கணும். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து கிடைக்கும். இந்த ஒரு மஞ்சள் எடுத்துக்கிற சமயத்தில் ஒரு மணி நேரத்துக்கு வேறு எந்த உணவுகளையுமே நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. இதுவுமே நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா, நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த அதாவது மலை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலை நெல்லிக்காயோட உப்பு நம்ம வந்து லைட்டாக சேர்த்து அதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து வேப்பிலையை மின்னுகிட்டே இருக்கணும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த நெல்லிக்காயும் நம்ம தொடர்ச்சியாக மின்னுகிட்டே இருக்கணும். ஒரு 2 hours வந்து நம்ம அப்படி மின்னுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஹனி தேனில் அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தேன் கூட பார்த்தீங்க அப்படின்னா மலை நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு 4 இரவு முழுவதுமே ஊற வச்சு அதோட லைட்டாக மிளகும் நம்ம வந்து சேர்க்கணும். வெறும் வயிற்றில் ஒரு 8 வாரம் நம்ம வந்து குடிச்சிட்ருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும்.

வந்து சொல்லலாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் இந்த சீசனில் அவ்வளோவா கிடைக்காது, இருந்தாலும் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்து மாங்காய் வந்து எடுத்துக்கலாம். ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: யாருக்கிட்டையும் வெளியில சொல்லாம எப்பவும் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பமோ இல்ல கேள்வியோ என்ன? இது எல்லா பெண்கள்கிட்டயுமே அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. நிறைய வந்து வெளியில பேசுறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ரிலவெண்டா, அதாவது அவங்க சொல்றதுக்கும் அவங்க மனசுல நினைக்கக்கூடியதும் வந்து சம்பந்தமே இல்லாம இருக்க ஆரம்பிக்குது. அவங்க மனசுக்குள்ள எக்கச்சக்கமான திங்கிங் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் எப்பவும் போல வந்துட்டேன். பொதுவாவே நம்ம எல்லாருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூளை அப்படின்றது வந்து ஒரு செகண்ட் கூட அமைதியா இருக்கவே இருக்காது. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கும் போதா இருக்கட்டும், நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், அந்த கடன் எப்படி அடைக்கிறது, இல்ல நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பல கேள்விகள் நம்மள தூங்க விடாம வந்து நம்முடைய தூக்கத்தை கெடுத்து கூட அது என்ன பண்ணும் அப்படின்னா திங்கிங் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனநிலை தான். ஆனா பெண்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது வந்து வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் திங்க் பண்றோம் அப்படின் போது நம்மளை பத்தி மட்டும்தான் அதிகமா திங்க் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருப்போம். ஆனா பெண்கள் எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களும் நம்மளை பத்தி தான் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களை பத்தி திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா என்னோட அம்மா இருக்காங்க அப்படின் போது என்னோட பையன் எப்படி இருக்கான், அடுத்தடுத்து என்ன பண்ண போறான், எப்படி இருக்க போறான் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரியான திங்கிங் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்கள பத்தி என்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களான்னு கேட்டா அது நான் அவங்க கிட்ட நேரடியாக கேட்கும் போது இந்த கேள்விதான் இருக்க ஆரம்பிச்சது. இங்க நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட பையன் நல்லா படிக்கணும், என்னோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நான் வந்து வீட்டில் கூடிய வேலைகள்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே ஒழிஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அவங்க என்ன பண்ணணும், அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது. இதுதான் அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கக்கூடிய அந்த குழப்பமா இருக்க ஆரம்பிக்குது. காலையில எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, நைட்டு தூங்க போற டைமும் சரி, அவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், அவங்க மனசுல ஓடக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் அவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களை பத்தி தான் வந்து திங்கிங் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு காலையில என்ன சமைக்கலாம், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், கணவர் முகத்துல ஏதோ ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கு, அது என்னவா இருக்கும், இந்த மாதிரி அவங்களை தவிர மற்ற எல்லார பத்தின யோசனை அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் சரியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டும் கூட அவங்களுக்கு அந்த பதட்டம் அப்படின்றது போகவே போகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு போது இது எல்லாரையும் திருப்திப்படுத்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த சந்தேகம் அப்படின்றது அவங்களுக்கு எப்பவுமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்கள் கூட. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: 92 வயசுல என்ன பண்ண முடியும்? ஒரு பொண்ணு நினைச்சா கண்டிப்பா 92 வயசுல கூட 3000 மரங்களை வந்து நட முடியும் அப்படின்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் எந்த சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகி அம்மா அவங்கள பத்தி தான் பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா இவங்களுடைய அடையாளம் வந்து கேரளால போய் கேட்டோம் அப்படின்னா இவங்களை தெரியாத ஆட்களே கிடையாது. ஏன்னா இவங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் மிரள வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதனையை பண்ணிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கேரளாவின் காட்டுத்தாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை இந்த அன்போடு அழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க மிகச்சிறந்த இயற்கை ஆர்வலர் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி இவங்களை அழைக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இவங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்போ வந்து 92 வயசு ஆகுது. இந்த வயசுல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயமும் மரம் வளர்க்கறது மட்டும்தான் இவங்களுடைய உழைப்பா இருக்காரு. இவங்க வந்து இதுக்காக கடுமையான உழைப்பு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வயது முதிர்ந்த காலகட்டத்திலயும் வந்து எந்தவித கார்பரேட் கம்பெனிலும் போயிட்டு நிதியுதவி பெறாம இல்ல பெரிய பின்னணியும் இல்லாம இயற்கையை காக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தனியாள களமிறங்கிருக்காங்க. சோ மரங்களோ செடிகளோ வளராத இடத்தை தேடி முற்றிலும் வறண்ட ஒரு பால் நிலத்தை வந்து அவங்களுடைய அசாத்திய உழைப்பால ஒரு அடர்ந்த பசுமையான காடா வந்து மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 அரிய வகை தாவரங்களை வந்து தேட ஆரம்பிச்சு அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சாதாரணமான வளரும் மரங்களை அது மட்டும் இல்லாம அழிந்து வளரக்கூடிய மீண்டும் மீண்டும் வளரக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட 3000 அரிய வகை தாவரங்களை வந்து இவங்க தேடி தேடி நட்டு வளர்த்தது மட்டும் இல்லாம ஒரு மாபெரும் பல்லுயிர் சூழலை வந்து உருவாக்கி இருக்காங்க. இதுக்காக தான் இந்திய அரசுமே வந்து தேவகி அம்மாவுக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஏன்னா கையில கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிட்டு பல கம்பெனிகளை நாம வாங்கணும், பல கம்பெனியை நம்ம உருவாக்கணும் நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில ஒரு பால் நிலத்தை தேடி பிடிச்சு அதுல 3000 அரிய வகை மரங்களை நட்டு அவங்களுடைய 92 வயசுல எப்படி 92 வயசுல 3000 அரிய வகை தாவரங்களை நட்டு அதை வந்து வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவகி அம்மா தான். அவங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் தானே. ஏன்னா இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்து நம்ம ஊர்ல இருக்காங்க அப்படின்னு போது இவங்களை பத்தின விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. 92 வயசுலயும் வந்து அவங்க ஒரு காடா மாத்தி இருக்காங்க அந்த ஒரு இடத்தை. சோ இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிடுப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறதோடு விட்டுட்டோம். ஆனா மரங்கள் நடுறத வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கமா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். சோ அதே மாதிரி தேவகி அம்மா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: Seven years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல். சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27 அகாடமிக் இயர். உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட், ஜங்ஷன், சேலம். கான்டாக்ட் 944-5160.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாலும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின் போது, காலேஜுக்கு போகிறாங்க அப்படின் போது, அவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் பாத்திரங்கள், அதுக்கப்புறம் அலுமினியத்தில் சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் தான். ஸோ பெண்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்போது, உங்களுக்கு உங்கள் வீட்டில் இன்னைக்கு நீங்கள் சமைச்சிட்டு இருக்கக்கூடிய பாத்திரம் என்ன, அலுமினியமா இல்லை என்ன அப்படின்றத மறக்காமல் சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஏன்னா இதனால பல விளைவுகள் பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ நீங்க சமைக்கும் போது அந்த அலுமினியம் லேசா கரைய ஆரம்பிச்சு நீங்க சமைக்கக்கூடிய அந்த உணவுல வந்து கலந்துட ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும் ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு விட்டு அந்த அலுமினியம் அப்படின்றது சீக்கிரம் வெளியேறவே வெளியேறாது. இது மூலையில போய் தங்க ஆரம்பிச்சு பிற்காலத்துல நமக்கு நினைவாற்றல் இழக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும், நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கான பிரச்சனைகள் உண்டாக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் பெண் பிள்ளைகள்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ கலர் கலரா இருக்குன்ற பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டிஃபன் பாக்ஸ். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூடான சாப்பாட்டை நம்ம அதில் கொட்டி எடுத்துட்டு போகும்போது சூடான சாப்பாட்டில் பிளாஸ்டிக் படும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாமே வந்து சாப்பாட்டில் யதார்த்தமாக கலக்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம வயிற்றுக்குள்ள போகுது. அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயற்கை ஈஸ்ட்ரோஜன் இருக்கு இல்லையா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கும். இதனால பெண்களுக்கு பருவமடைதல் பிரச்சனை ஏற்படுறது, மார்பகங்களில் கட்டி ஏற்படுறதுக்கான பெரிய பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கிடுமா. சோ இன்னைக்கு நீங்க வந்து சாப்பாடு சமைக்கிறீங்க அப்படிங்கும்போது கருகி போகாம இருக்கணும் அப்படினா, நீங்க பயன்படுத்தக்கூடிய நான்ஸ்டிக் தவால வந்து டெஃப்ளான் அப்படினு சொல்லக்கூடிய கோட்டிங் இருக்க ஆரம்பிக்கணும். அது லேசா கீறி விழுந்தா கூட அந்த பாத்திரத்தை அப்படியே மாத்திருங்க, இல்லனா நீங்க சமைக்கக்கூடிய சாப்பாடு விஷமா மாற ஆரம்பிச்சிடும். இது பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன பாத்திரத்துல சமைக்கிறீங்க, நீங்க வந்து அந்த நான்ஸ்டிக் கடாய் எல்லாமே யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது அது கீறி விழுந்துச்சு அப்படினா, மறுபடியும் நீங்க அதல சமைக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ மறக்காம நீங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அலுமினிய பாத்திரம் இதெல்லாத்தையும் தவிர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஊர்ல வந்து இந்த இரும்பு சட்டி, ஈய சொம்பு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் மண் பாத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவாங்க, எவர் செல்வல் பாத்திரங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க வாங்கி பயன்படுத்துறது மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வராம உங்களால தடுக்க முடியும். சோ இன்னைக்கே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்லையும் பழைய அலுமினிய பாத்திரத்தையும் தூக்கி போட்டுருங்க, இது நான் வந்து சொல்லுவேன். சோ நீங்க என்ன பாத்திரங்களை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போலாம். நேர்களே, தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசான கழிச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: पिछले एक दशक से हमारी सेनाएं तेजी से ஆத்மநிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் அடுத்ததாக பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்மணி அக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட வந்து நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிகழ்ச்சியில் நம்ம பேசிடலாம். பொன்மணி அக்கா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூட்டிஷியன், மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், அதையும் தாண்டி இப்போ வந்து பொக்கே ஷாப் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பொன்மணி அக்கா வணக்கம். அக்கா, அக்கா நீங்கள் வந்து இப்போ வாழப்பாடியில் வந்து ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னு போது எல்லாருமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழப்பாடி அப்படின்றது வந்து இப்போதான் வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வைக்கிறதையும் தாண்டி அயோத்தியா பட்டணமா இருக்கட்டும், இல்லை சேலம் சிட்டிக்குள்ள வச்சா வந்து இன்னும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கலாம், நிறைய வந்து கஸ்டமர் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வந்து வாழப்பாடியிலே மட்டும்தான் நான் வைப்பேன் அப்படின்றதுக்கான காரணம்க்கா,
6: ரீசன் என்னன்னா, நான் ஒரு த்ரெட்டிங் பண்ணணும், நான் ஒரு ஃபேஷியல் பண்ணணும்னாவே நான் சேலம் டிராவல் பண்ணி தான் வரணும். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்போவுமே, சின்ன சின்னதா பார்லர் வச்சுட்டு இருந்தாங்க. பட் எல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போது நான் அதை பார்த்துட்டு, நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா நம்ம இங்கேருந்து சேலம் தான் போகிறோம், இங்கே அது என்ன இல்லை அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்ம ஒன்று புதுசாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ல. என் நம்மள மாதிரி எத்தனை பேர் இங்கேருந்து சேலம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போகிறாங்க. ஸோ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு பார்லர் வந்து நம்ம இங்கே நம்ம ஊரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம என்னென்ன இல்லைன்னு சொல்லி நம்ம இன்னொரு ஊருக்கு போகிறோமோ, ஒரு நம்மளோட அதாவது உமன்ஸுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இங்கேயே கொடுத்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு ஈவன் ஒரு 2 மந்த்துக்கு வந்து ஒரு கஸ்டமர் கூட வரல, சும்மாவே வந்து உட்காந்துருப்பேன், என்னடா யாருமே வரல. அந்த ஊரில் நான் பார்லர் வச்சிருக்கேங்கும் போது இப்படிதான் இருக்கும், இங்கே ஏற்கனவே இருக்குல்ல பல பார்லர், அந்த மாதிரி தான் இருக்கும் புதுசாக, அப்படி அந்த மாதிரி தான் திங்க் பண்ணாங்க. எமர்ஜென்சி, வேற வழியே இல்லை, அதனால நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு வந்த ஒரு சில கஸ்டமர் அவங்களோட ஃபீட்பேக்கு இப்போ வந்துட்டு, ஓகே த்ரெட்டிங் பண்ணுறது கூட சூப்பராக இருக்கே அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் அப்படியே ரெகுலர் கஸ்டமர், அவங்க இன்னொருத்தங்க கிட்ட சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்படி கொஞ்சமாக வந்தது தான். இப்போ வந்து சேலம்க்கு நீ வந்து எல்லா விஷயத்துக்கும் வரணுமான்னு கேட்டால் தேவையில்லை, எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் எல்லா ஸ்ரீஸ் மேக்கோஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப்பு, பியூட்டிஷியன், ஆரி ஒர்க்கு, டைலரிங்கு, சாரீ ட்ராப்பிங்கு, ஹேர் ஸ்டைலிங்கு, மேக்கப்பு, கார்லன்ஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துர்லாம். ஒரு கல்யாண ஈவெண்ட் அப்படின்னாவே நான் டேக் ஓவர் பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கேன்.
5: இங்கே ஆரம்பத்தில் நான் இங்கே ஷாப் வைக்கிறேன் அப்படின் போது எல்லாரும் சொன்ன விஷயமும் அதுதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாத்தையும் மாற்றணும், நான் சேலம் போய் வந்து ஒரு பியூட்டிஷியன் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு வரேன், எனக்கு மேக்கப் நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு போது போயிட்டு வர செலவுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி என் ஊரில் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு பெனிஃபிட் தானே, என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பெனிஃபிட் தானே அப்படின்றதுனால நான் வந்து இங்கே வாழப்பாடியில் வந்து ஷாப் வச்சிருக்கேன். இது மூலிமா இப்போ நான் வந்து என்னென்ன விஷயம் சேலத்தில் கிடைக்குமோ அது எல்லாமே வந்து இப்போ வாழப்பாடியில் இருக்குது. அதுக்கு நான் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்த நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து பொன்மணி அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாழப்பாடியில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அக்கா கடையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். சேலமில் என்ன மாதிரியான மேக்கப், ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே வந்து அக்கா அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில் இன்னும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட வந்து யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழப்பாடியில இருந்து பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. பொன்மணி அக்கா யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழப்பாடியில வந்து ஸ்ரீஸ் மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பல பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அக்கா கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில பேசி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் என்னமான விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படின்றத. பொன்மணி அக்கா, இப்போ நம்ம ஊர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது அப்படின்றது திங்க் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு பியூட்டி பார்லர் அப்படின்னு பேசிக்கான ஒரு கோர்ஸ் வச்சுட்டு நான் அதை படிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்துட்டீங்க, அதுக்கப்புறம் பியூட்டிஷியன், ஆரி ஒர்க், சோ இது எப்படி அடுத்தடுத்து உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தது?
3: அது ரிலேட்டடாக இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே. இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இப்போ நான் இந்த கடைக்கு போறேன்னா இங்க எனக்கு லிப்ஸ்டிக் தான் கிடைக்கணும், அங்கே லிப்ஸ்டிக் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி. ஆனால் அதை சார்ந்து மற்ற ப்ராடக்ட்டுக்கு நான் மற்ற இடத்துக்கு போகணும். ஸோ நான் அப்படி யோசிக்கும் போது நம்ம கிட்ட வர கிளைண்ட்டுக்கு டாப் டு பாட்டம், அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே நம்மளை செஞ்சதா இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ஃபுல் கிரெடிட் அது நமக்கு வரும். இதே நான் வந்து மேக்கப் மட்டும் தான் போடுறேன், ஹேர் ஸ்டைல் வேற ஏதாவது பண்றாங்க, ஃப்ளவர் வேற ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு வரும்போது, சப்போஸ் நான் மேக்கப் நல்லா போட்டு ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லைனாலும் அது சொதப்பிடும். என் மைண்ட் செட் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் நாமளே எடுத்து பண்ணணும், அப்போ எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு தான் பியூட்டிஷியன், மேக்கப்பு, அதுக்கப்புறம் ஆரி ஒர்க், அவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் நம்மளதுன்னு சொல்லணும், அவங்க போட்டிருக்க மாலை நம்மளதுன்னு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம். அதனால எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது தான். அவங்களுக்கும் இப்போ சிரமம் இல்லைல்ல, வராங்க இவங்க கிட்டே ஆரி என்கிட்ட சாரி கொடுத்துருவாங்க, என்கிட்ட வந்துட்டு மேக்கப்புக்கு பேசிடுவாங்க, என்கிட்ட ஹேர் ஸ்டைலுக்கு பேசிடுவாங்க, ஃப்ளவருக்கு என்கிட்ட பேசிடுவாங்க, மாலைக்கும் என்கிட்ட பேசிடுவாங்க. இப்போ ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம், ஸோ இப்போ டெக்கரேஷனுக்கு ஃப்ளவர் வேணும்னா நம்ம என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல நம்ம கொடுக்கணுங்கிறது ஈஸி தானே, எடுத்துக்கிறதும் ஈஸி.
2: சூப்பர்க்கா சூப்பர்க்கா. ஏன்னா நீங்க சொல்லும் போது தெரிய ஆரம்பிக்குது, ஆரம்பத்தில் வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஆனா நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சு, எனக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்க ஆரம்பிச்சேன், பியூட்டிஷன் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வந்து வளர்ந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னும் போது இன்னும் நம்ம என்னால என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய திங்கிங் தானே. இப்போ ஒரு ஷாப்புக்கு போறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் மட்டும் கிடைக்கிறது அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போனா எல்லாமே வந்து சுத்தியிலும் நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படுது அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதை பண்ணக்கூடிய இடம் தான் வந்து ஸ்ட்ரீஸ் மேக் ஓவர், அதுவும் நம்ம வாழப்பாடியில் இருக்கு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இடத்துல எல்லா விஷயமும் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, தேடி தேடி தான் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து மேக்கப்ல ஆரம்பிச்சு ஃப்ளவர்ல இருந்து எல்லாமே வந்து நான் பண்ணி கொடுப்பேன், அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து அக்கா சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பர்க்கா இவ்வளோ நேரம் எங்க கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூட பொன்மணி அக்கா பேசியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவித்துட்டு போலாம். நேர்களே, இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி. நேர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையன் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் திவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி இல்லை ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி மாடலில் இருந்து ஏதாவது ஒரு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செமையான டிப்ஸ் தான் அது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மொபைல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒவ்வொரு மொபைல்லையுமே ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபீச்சர் இருக்கும். இப்போ புதுசாக வரக்கூடிய நிறைய மொபைலில் அந்த லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எப்படி வந்து நாம் கஸ்டமைஸ் பண்ணி அழகாக மாற்றுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போவில் இருக்கக்கூடிய கலர் ஓஎஸ், அந்த கலர் ஓஎஸில் 16 வெர்ஷன் விட்டுருக்காங்க. அந்த 16ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு லாக் ஸ்க்ரீன் அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே தள்ளிகிட்டே போனீங்கன்னா அங்கே ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மேலேயே உங்களுக்கு ஃப்ளக்ஸ் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த தீம் வேணுமோ அந்த தீமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே யூனிக்காக சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு தீம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, அந்த தீம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வால்பேப்பர் ஸ்டைல் டெப்த் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வால்பேப்பர் ஸ்டைல் டெப்த் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்தில் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வால்பேப்பரில் ஏதாவது எஃபெக்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் உங்களால் வச்சுக்க முடியும். அது கூடயே பார்த்தீங்கன்னா டெப்த் எஃபெக்ட்டும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள் இந்த வால்பேப்பரில் உங்களால் பண்ணிக்க முடியும். செமையாக பண்ணியிருப்பாங்க, அதை உங்களால் அனிமேட்டும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான விஷயத்தை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி இல்லை

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. என்ஜினியர் எல்லிஸ் அப்படின்ற இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பண்ணவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள் இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு அதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரே என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செமையான சூப்பரான ஒரு 5000 இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒயர்லெஸ் ஏர்ஃபோன்ஸ். இது வந்து ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஏர்ஃபோன்ஸ். இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்போலேருந்து வந்திருக்கக்கூடிய என்கோ ஏர் 5 ப்ரோ அப்படிங்கிறது. அது இதில் என்னென்ன சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக போர்ட்டபுளாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதோட டிசைனே உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க கேஸு. அந்த கேஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த இயர் பீஸ் இருக்கும், அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, காதில் போட்டு கேட்க போகிறீங்க. பார்க்குறதுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் மொத்தமாக உங்களுக்கு நிறையா மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க, 6 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 55 dB வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி அந்த வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷனுமே வந்து இதில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பீஸில் மட்டும் மொத்தமாக 3 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தெளிவாக கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 12 mm டைட்டானியம் கோட்டட் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களால் சூப்பரான ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 360 degree இமர்சிவ் ஆடியோ உங்களால் இதில் ஃபீல் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. கேமிங்க்கெலாம் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளால் கஸ்டமைஸ் EQ-உம் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை பயன்படுத்தி உங்களால் டூயல் கனெக்ஷனும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டிக்காக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இயர்பீஸோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கை சும்மா மேலும் கீழும் ஏற்றி இறக்கிறதுனால உங்களால் வால்யூம்ஸை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சரிப்பா, இதை ஒரு டைம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரம் சார்ஜ் தாங்கும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஒரு டைம் இதை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 54 மணி நேரம் வரைக்கும் உங்களால் இதெல்லாம் பாட்டு கேட்டுக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், பேக்கெட்டில் போய் எடுத்துகிட்டு போகிறேன்னா உங்கள் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். 4.4 கிராம் தாங்க இது இருக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இந்த ப்ளூடூத் ஏர்பட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம், இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4999 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. இதனை தொடர்ந்து அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க நிகழ்ச்சியில கேட்கறீங்கல்ல, இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது புரியல, உதவியா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட சொல்கிறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இருக்காரு. அவர்கிட்ட நாம் பேசிடலாமா? பாலகவி, இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அந்த பொட்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பொட்டியில் கியூஆர் கோட் இருக்குது, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு சில கடைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறாங்க, பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு சவுண்டெல்லாம் வருது, ஆனால் என் அக்கௌண்ட்டுக்கு காசு வர மாட்டேங்குது. நாங்கள் கடைசியாக வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அங்கே எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரமாட்டேங்குது. இதில் அவங்க ஏதாவது ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்களா, இதில் ஏதாவது நம்ம ஏமாந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி ஸ்கேன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் சவுண்டெல்லாம் வருது ஆனால் காசு வரலங்கிறாங்களே, இது உண்மையா ப்ரோ? இது எந்த அளவுக்கு உண்மை?
1: ஃபோன்பே இதெல்லாம் வந்து ஸ்கேன் சாப்பிட்ருக்கோம். எப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து கியூஆர் தான் வச்சுருப்பாங்க கரெக்டாக. அப்போ அங்கே கியூஆர் வச்சுருக்கும் போது அந்த கியூஆர் வந்து அவங்க பேங்க்லேருந்து கொடுத்ததாக தான் இருக்கும், இல்லை அவங்க ஜிபேலேருந்து ஆர்டர் போட்டு அவங்க வந்ததாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஸ்கேன் பண்ணுறவங்க ஃபேக்கான ஜிபே ஃபேக்கான ஃபோன்பே ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் மட்டும் அனுப்புவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிருக்கும், ஆனால் பணம் பேசுறது ஜஸ்ட் அந்த சவுண்டு மட்டும்தான் வரும். அந்த ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஜிபே மாதிரியே ஒர்க் ஆகும், நீங்கள் எந்த கியூஆர் வேணாலும் ஸ்கேன் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போடலாம். ரிசீவர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன்பே பாக்ஸில் வந்து இல்லை ஜிபே பாக்ஸ்லேயோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும், அந்த சவுண்டு 100 ரூபாய் பெறப்பட்டுருது 200 ரூபாய் பெறப்பட்டுறதுங்கிற சவுண்டு மட்டும் வரும், ஆனால் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்திருக்காது. இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு.
0: ரொம்ப நன்றி பாலகவி, இதை நீங்கள் சொன்னதுக்கு. இப்போ தான் எங்களுக்கே தெரியுது இந்த மாதிரிலாம் கூட ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் புது புது மாதிரிலாம் யோசிச்சு யோசிச்சு எப்படி எப்படிலாம் பண்ண முடியுமோ அப்படி எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களே, நாம் யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நாம் யாரும் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நமக்கு யாராவது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே 1930 அப்படிங்கிற சைபர் கிரைமோட அஃபீஷியல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா. இதை பற்றி பாலகவி இப்போ நம்மகிட்ட ரொம்பவே தெளிவாக சூப்பராக சொன்னார். ரொம்ப நன்றி பாலகவி ஒன்ஸ் அகேன் இதை நீங்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு. மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. நம்ம கூட சிறப்பு விருந்தினராக ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இணைஞ்சிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் இப்போ நம்மகிட்ட ஷேர் பண்ணார். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: போடா

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
2: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நய யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்,

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இது ஸ்மார்ட் போன் ட்ரிக் அப்படிங்கிறத விட உங்க ஸ்மார்ட் போனை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆப்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஃபோனில் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்னர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட பேட்டரி தான். நம்ம பேட்டரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா அவ்வளோதான், ஃபோன் யூஸ் பண்ணவே முடியாது. பேட்டரி இல்லைன்னா மொபைலும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த பேட்டரி அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் சொல்ல போகிறேன். இந்த ஒரு ஆப் மட்டும் இருந்ததுன்னா உங்களோட பேட்டரியை நீங்கள் ஈஸியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் பேட்டரி ஹெல்த் இன்ஃபோ அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட பெயர். இந்த ஆப் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ஆப்போட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோனோட பேட்டரியை செக் பண்ணுறதுக்கும் அதோட ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுலபமாக சொல்லணுன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது ஒன்று காட்டிடும். பொதுவாக இந்த இப்போ சமீபமாக விவோ ஃபோனில் கூட நான் இதை பார்த்துருக்கேன், பேட்டரி ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐஃபோனில் எப்பயுமே இந்த கொடுத்துட்ருக்காங்க. அந்த பேட்டரி ஹெல்த்தை பொறுத்து தான் உங்கள் ஃபோனோட பேட்டரி எந்தளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறதே முடிவு பண்ண முடியும். அந்த பேட்டரி ஹெல்த் ஒரு சில ஃபோனில் காட்டாது. நீங்கள் உங்கள் ஃபோனில் பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, சார்ஜ் ஆகிட்டுருக்கா, நான் சார்ஜ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறதும், உங்கள் பேட்டரி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும், உங்கள் சார்ஜிங் டைப் என்ன அப்படிங்கிறதும், பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது, டெம்பரேச்சர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே காட்டும். இது மட்டும் இல்லாமல் இதில் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ்னு ரெண்டு இருக்குது. சார்ஜ் பண்ணுறப்ப எவ்வளோ ஆகுது, எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறதும் காட்டும். இதெல்லாம் இல்லாமல் இதே ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பேட்டரி ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்கிற எந்த ஆப் வந்து பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதும் இது வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டும். இது மூலயமா உங்கள் பேட்டரியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலோட பேட்டரி ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட பெயர் எலக்ட்ரான் பேட்டரி ஹெல்த் இன்ஃபோ அப்படிங்கிறது. இது 3.8 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, பிளே ஸ்டோர்லேயே இருக்குது. 10 MB தான் இந்த ஆப்போட சைஸ். இந்த ஆப்பை 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்போட பெயர் எலக்ட்ரான் பேட்டரி ஹெல்த் இன்ஃபோ அப்படிங்கிறது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுனா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல நடந்து எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாகவும் செம்ம ட்ரெண்டிங்காகவும் இருக்குங்க. ஸோ இன்னைக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும், அந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி போடும் போதோ இல்லைன்னா பார்க்கும் போதோ வந்துட்டு என்னங்க சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியப்பட்டு நாம கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அது சமூக வலைத்தளங்கள்ல செம்ம பேச பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? என்னன்னா, நெல்லை பாளையங்கோட்டை இருக்குல்ல, அந்த ஏரியால ஒரு ஃபேமிலியில மூணு குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க. அந்த மூணு குழந்தைங்களுமே வந்துட்டு ஒரே டேட்ல, அதாவது முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, அப்புறம் மூணாவது குழந்தை, மூணு குழந்தைங்களுமே ஒரே டேட்ல வந்து பிறக்கிறாங்க. அதாவது ஜூன் 10 அன்னைக்கு பிறக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அது கேள்விப்பட்டவொடனே நானே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களோட அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டருமே அதே டேட்டான ஜூன் 10 அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. வாவ், வாட் எ கோஇன்சிடென்ஸ், எப்படி சார் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம பேச பொருளா செம்ம வைரலா போயிட்டு இருந்ததா. ஸோ இந்த ஒரு நிகழ்வை உலக சாதனையில் வந்து பதிவேற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேள்வி போடும் போது பயங்கர ஆச்சரியமாக தான் அங்கே வந்து இருந்தது. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து கடலூரில் நடந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் கணவன் மனைவி வந்து இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரே டேட்டில் பிறந்தவங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பிறகுது. அந்த குழந்தையுமே ஒரே டேட்டில், அதாவது அந்த அப்பா அம்மா பிறந்தாங்கல்ல அதே டேட்டில் தான் அந்த குழந்தையும் வந்து பிறந்திருக்கு. வா, என்னங்க இவ்வளோ பெரிய கோஇன்சிடென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேள்வி போடும் போது எப்படி சார், எப்படி இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளே பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம ஊரில், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஆச்சரியமான சம்பவங்கள் எப்பயாவது வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதை கேட்டுட்டு வந்துருங்க. அதை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி தான் இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவா அவர் எப்பவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்னா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமா இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையா நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனா அந்த படம் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
4: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
3: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
4: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
3: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
4: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் வந்துட்டாலே ஒரே தலைவலியா இருக்குது. இந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஒருத்தன் கொஸ்டினே ஆன்சர் எழுதி வச்சிருக்கான், இன்னொருத்தன் ஆன்சரையே கொஸ்டின் மாதிரி எழுதி வச்சிருக்கான். ஒண்ணுமே புரியல எனக்கு.
2: இதெல்லாம் என்ன ஒரு பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு பாரு.
1: என்ன மிஸ் அது?
2: கொஸ்டின் வந்து வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: தேவி மிஸ், அவன் என்ன எழுதிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: வாட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் எ பர்சன் பார்ன் இன் எ கார் அண்ட் டை அவுட்சைடு இஸ் கால்ட் கார்பன் டை ஆக்சைடு.
1: யாரு மிஸ் அந்த ஜீனியஸ்? நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்களா?
2: கவிதா மிஸ், அவ்வளவுதான் உங்களுக்கு.
3: இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஃப்ரீயா பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே அவங்க சோசியல் மீடியால செம்ம பேச பொருளா இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். என்னன்னா, மும்பையை சேர்ந்த ரெண்டு பேருங்க, ராம் அதுக்கப்புறமா ராகுல் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஜாப்ல வந்து இருக்காங்க. அதாவது கை நிறைய சம்பளம், ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஜாப்ல வந்து இருக்காங்க. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, அங்க அதாவது ரோட் சைட்ல இருக்கிற குழந்தைகள்லாம் வந்துட்டு பெருசா படிக்காம வேலைக்கு போயிட்டு இருக்கிற விஷயத்த அவங்க நோட் பண்றாங்க. அவங்க டக்குன்னு போய் அந்த குழந்தைங்கிட்ட கேக்குறாங்க, ஏன்பா நீங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போலையா, இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு படிக்கணும்னு ஆசை தான், ஆனா படிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட அந்த குழந்தைங்க வந்து சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா யோசிக்கிறாங்க, என்னடா அது, நம்ம ஏரியால இவ்வளோ பாவர்ட்டியில் குழந்தைங்களாம் இருக்கிறாங்களா, இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு முடிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க முடிவு பண்ணுறாங்க, இவங்களுக்கான எஜுகேஷன்ஸை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம், நாமளே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் அதாவது 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க ஜாப் போயிட்டு திருப்பி வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாகவே டியூஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க, ஃப்ரீயாகவே வந்து நிறைய கிளாஸஸ்லாம் சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 7 குழந்தைங்களோட ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை அவங்க ஃப்ரீயாகவே படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அதாவது புக்ஸு, நோட் புக்ஸு, பென்சிலு, பேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயங்களையும் வாங்கி கொடுக்குறாங்க. இந்த 500 குழந்தைங்களையும் வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் வந்து படிக்கல, இவங்க சின்னதாக ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் 70க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், அவங்க ரெண்டு பேர் அதாவது ராமும் அதுக்கப்புறம் ராகுல் சிங் இவங்க ரெண்டு பேரும் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் அவங்க காலையில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட கை காசை போட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய வாலண்டியர்ஸ் அவங்களோட ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க, இன்னமும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வரும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களாக வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வயசு.
6: என்ன இது வயசு?

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944-9160.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: ஒரு சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அதை பார்க்குறவங்களோ இல்லைன்னா கேள்விப்படுற நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா வந்திருக்கும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்னால தான்ப்பா மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தான் நான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ யார் அவர், அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நமக்கே வந்து தெரியும் வெயில் காலத்தில் நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். கிரிக்கெட்ல சதம் அடிக்கிற மாதிரி வெயிலுமே அங்கங்க சதம் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது இந்தியாவோட நார்த்து சைட்ல இன்னமும் அதிகமான வெப்பநிலை, இன்னமும் அதிகமான டெம்பரேச்சர்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலையில தானாராம் அப்படின்னு சொல்லிட்டு 71 வயசான ஒரு தாத்தா கடந்த 21 வருஷமா ரெகுலரா ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாருங்க. அதெல்லாம் கேள்விப்படும் போது வா அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தானாராம் இருக்கார்ல, அவர் கடந்த 21 வருஷமாக அவர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுப்பார். நின்றுட்டு அங்கே போயிட்டு வராங்கல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது பயணிகள்லாம் போயிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு கேட்காமலே ஃப்ரீயாக வந்து தண்ணி ரெகுலராக கொடுத்துட்ருக்காரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ரெகுலராக அவர் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்டிருக்காங்க, எதுக்கு நீங்கள் வெயிலில் இப்படி கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதுவும் 21 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார், இப்போது வழியில் நிறைய பேர் வந்து போகலாம், அவங்க வந்துட்டு தண்ணி வச்சுருக்கிறாங்களா இல்லையோ, அவங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்ப இருக்கலாம், ஸோ அவங்களோட தண்ணி தாக்கதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்னதாக ஒரு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு பதிலாக வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாக இருக்கு. அவர் வந்துட்டு இதை சாதாரணமாக தான் வந்து நினச்சி பண்ணிட்டுருக்காரு, ஆனால் இதோட இம்பாக்ட் வந்து எவ்வளோ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானாராம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. இதே மாதிரி தான் பஞ்சாபில் ஒரு விஷயம் வந்து நடந்தது. அவரோட பேர் வந்து தெரியல, அவருமே ரொம்ப வயசான ஒரு தாத்தா தான். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷனில் கடந்த ஒரு 8-9 வருஷமாக ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பயணிகள்லாம் போவாங்கல்ல, அவங்களுக்குமே ஃப்ரீயாக தண்ணியெல்லாம் ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறாரு, ஒரு நாள் கூட இடைவிடாமல். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் வந்திருக்காங்க. பாலைவனத்தில் கூட ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தன்னோட பையனோட போயிட்டு அங்கே பாலைவனத்தில் தண்ணியெலாம் வந்து கிடைக்காது அப்படின்றதுனால ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு தண்ணி மட்டுமே வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாகவே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேள்விப்படும் போதும் பார்க்கும்போதும் வந்துட்டு சே அந்த மனசு தான் சார் கடவுள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்கே இருக்காங்க, சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் கேள்விப்படும் போது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு புதிய சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு. ஸோ அவரோட அனுபவங்கள் என்ன, அவர் நம்மக்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கான் தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இப்போ நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஒர்க்கை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கே டைம் ரொம்ப சரியாக போயிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃபீஸ்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் ஒர்க்கே அதிகமாக இருக்கும், அதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க தான் பார்ப்போம். இப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஐடி ஒர்க்கில் இருக்கிறாரு. ஐடியில் வந்து இருந்துக்கிட்டே அவர் வந்து சோஷியல் மீடியா ஜேர்னியை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிவா பிரதர் தாங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம இது வாலிப வயச நிகழ்ச்சியில் ஃபுல்லாக கேட்க போகிறோம். ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ரெகுலராக இது வாலிப வயச நிகழ்ச்சியில் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸோடு வந்து பேசுவோம்ல. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கூட ஒரு சூப்பரான சோஷியல் மீடியா கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சிவா பிரதர் தான். இவரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம நேர்களுக்காக பிரதர்.
8: என்னோட பேர் சிவா, நான் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலா நான் வந்து ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் எனக்கு வந்து இதை ஹாபியா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கு, இங்க கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் பிளஸ் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா பழமை வாய்ந்த கோயில் எல்லாம் நிறைய பேர் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னோட கண்டென்ட் மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ன்றது என்னோட ஆசை. ஸோ அதனால ஃப்ரீக்வெண்டா நான் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
7: சூப்பர் பிரதர், நானுமே உங்களோட கண்டென்ட் எல்லாம் ரெகுலரா பார்த்தேன். உங்களோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல செம்மையா இருக்கு பிரதர்.
8: ஸோ அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த 1 டே மட்டும் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலையிலேருந்து ஈவினிங் 4:00 வரைக்கும் ஷூட் வந்து போயிட்டு இருக்கோம். தென் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதை எடிட் பண்ணி அந்த வீக் டேஸ்ல நான் வந்து எல்லா விஷயத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
7: கேட்கவே அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பிரதர், நீங்கள் ரெகுலராக வந்து சூப்பரான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்க பிரதர். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம சிவா பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கா தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு
9: இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம சிவா பிரதர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்க போகுது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்களாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. லாஸ்ட்டாக பேச கூட சொல்லிருந்தீங்க என்ன அப்படின்னா, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நான் வந்து ஒர்க் போவேன், சாட்டர்டே சண்டேஸ்ல நான் ஃபுல்லா ஷூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்களா? எந்த கேப்ல பிரதர் எடிட் பண்ணி அப்லோட் எல்லாம் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நைட் வந்து நான் எடிட் பண்ணிடுவேன். நைட்டிங் டைம் கிடைக்கிறது 8:00 ஒரு 3 hours செட் பண்ணா 3 hours மட்டும்தான் எடிட்டிங் இது பண்ணுவேன். அது வந்து அப்கமிங் வீக்ஸ்ல வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுவேன். ஸோ ஷெடியூல் பண்ணும்போது எனக்கு வந்து அது டைம் நல்லா மேனேஜ்மெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல ஷெடியூல் பண்ணிட்டு தென் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ஷெடியூல் பண்ண ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஷெடியூல் பண்ணும்போது அப்கமிங் வீக்ஸ்ல வந்து என்ன பிளான் இருந்தாலும் அதை கரெக்டாக போயிட முடியும்.
0: சம பிரதர், கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. பிரதர், இப்போ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பார்க்கு, இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போ பிரதர் வந்துச்சு?
1: ஆக்சுவலாக முன்னாடி நான் வந்து ஒரு எனக்கு அந்த கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க தெரியுமா, அப்போ வந்து எனக்கு இந்த போட்டோஷாப் எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு என்ன ஆசைனா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஆசை. நான் வந்து போட்டோஷாப்ல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் என்னோட ரொட்டீனாவே போயிருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சென்னையில ஒர்க் பண்ணும்போது ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து நம்ம ஊரை பத்தி ஒரு சில வீடியோ போடுவாங்க, பட் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில வீடியோ பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் ஒர்க்கும் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டு ஸோ வீக்கெண்ட்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணி பார்ப்போம் தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல தான் போஸ்ட் பண்ணேன். தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம் போடுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு ஜஸ்ட் சொன்னாங்க. சரி நம்மளும் போட்டு போவோம்னு பார்த்தேன். பட் எனக்கு இந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கல வரும்.
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய டென்னிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் திருமுகப்பில் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். திருவெட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் யாரும் போகிறது தான் இல்லை. அந்த கோயிலில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா, அங்கே ஒரு நூலகம் இருக்குது. அந்த கோயில் நிர்வாகத்தார் வந்து அந்த நூலகத்துக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்கிறதுனால அந்த நூலகம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனார்தனன் ஒரு சின்ன பையன், ஆனால் அந்த கோயில் பணிகள் செய்யக்கூடிய குடும்பத்தில் இருந்து வந்த பையன். அது ஆதியிலிருந்தே அவங்களுக்கு அந்த பரம்பரையாக அந்த கோயில் திருப்பணி செய்கிற ஒரு உரிமை அந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால அந்த நூலகத்தில் உள்ள நூல்களை எடுத்து பயன்படுத்துறதுல ஒரு எளிமை உண்டு, கட்டுப்பாடுகள் கம்மி அவனுக்கு மட்டும், ஜனார்தனனுக்கு. ஒரு நாள் இப்படி தான் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒன்று வந்தது, வாடகை கார். பெரும்பாலும் காரில் வந்து வெளியூர்காரங்க அந்த கோயிலை பார்க்கறதெல்லாம் வழக்கத்திலேயே இல்லை. ஏன்னா அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கைவிடப்பட்ட கோயில் மாதிரி தான், உள்ளூர்லேருந்து யாருமே வந்து பார்க்கறதில்ல, வெளியூருக்காரருக்கும் அதோட பெருமைகள் இன்னும் போய் சேரலை. ஒரே ஒரு தடவை பேப்பரில் நியூஸ் ஆச்சு அந்த கோயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் வந்து போனாங்க, அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருச்சு. என்ன நியூஸ் அப்படின்னா, அந்த கோயில் பூசாரியும் அதோட தர்மகர்த்தாவும் இந்த கோயில் நகைகளை ஏதோ மாற்றி வச்சுட்டாங்க, தங்கத்துக்கு பதிலாக திருடிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்த பிறகு அப்போ தான் அந்த கோயில்னு ஒன்று இருக்கிறதே பல பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ கொஞ்சம் பேர் வந்து போனாங்க, அதுக்கப்புறம் வழக்கம் போல் அப்படியே குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு, அவர் பார்த்தா ரொம்ப பயணமாக இருக்காரு, கருமை நிறம்னா அப்படி கருமை நிறம், பார்த்தா நம்ம ஊர் முகம் இல்லை. இப்போ வட இந்தியர்னா கொஞ்சம் சிவப்பாக கொஞ்சம் கலராக இருப்பாங்க, அதுவும் இல்லை, நல்ல கருமை, ஒரு ஆப்பிரிக்க தேசத்தவர் மாதிரியும் தெரிகிறாரு, நல்ல கருப்பாக இருக்காரு, ரொம்ப ஆப்பிரிக்கன் மாதிரியும் சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு நம்ம இந்திய முகம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லலாம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில்

0: பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்துல தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920ல் இருந்து 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925ஆம் வருஷம் இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதுல வந்து 1924ல் சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பண்ணவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்கு. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929ஆம் வருஷம் அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934ல் முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வழுது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அவர் இறங்கி நின்னாரு. ஜனார்தனன் ஓடி போய் அங்க நின்னா, இங்க சாமி பார்க்கலாமா அப்படின்னு அவரு கேட்டாரு. ஓ, பார்க்கலாமே, கதவு திறந்துதான் இருக்கு, இன்னும் நடசாத்திலேயே பார்க்கலாமே அப்படின்னு சொன்னான். அவர் கேட்டவர் இங்கிலீஷில் கேட்டார். ஜனார்த்தனும் அவன் இன்டர்மீடியேட்லாம் படித்து வந்தான், அதனால் இங்கிலீஷ்லேயே தெரிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு சொன்னான். அப்புறம் நான் சாமி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். அதான் சொன்னனே, நட சாத்தலை, நீங்கள் இப்போ போனால் கூட பார்க்கலாம் அப்படின்னு. அது இல்லை, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. தெரியலையே அப்படின்ட்டு சொல்கிறான் ஜனார்த்தனன். சரி சரி, நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், கேரளாவில் என்னை அனுமதிக்கலை, முடியாதுன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் அனுமதிப்பாங்கன்னு ஒரு இது சொல்லி அனுப்புனாங்க, எனக்கு ஒரு செய்தி, அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். எதுக்கும் கேட்டு நான் உள்ளே போன பிறகு அவங்க ஏதாவது சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா அப்படின்ட்டு அவர் சொன்னார். வந்தவர் சின்ன ஓடி போயிட்டு அங்கே சுந்தரம்னு ஒருத்தர் காவல்காரர், அவர்கிட்ட போயிட்டு என்ன அந்த மாதிரி வந்திருக்காங்க, உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க, வெளிநாட்டுக்காரவங்களாம் அப்படிங்கிறதையும் சொன்னார். இளைய அவர் இந்துவாளே அப்படின்னாரு. அது தெரியலையே அப்படின்னா, இந்துவாக இருந்தால் உள்ளே வர சொல்லு, இல்லை அப்படியே திரும்பி போயிட சொல்லு, ஏன்னா இந்து இல்லாதவங்களுக்கு இடமில்லலே, சொல்லிவிடு அப்படின்னாரு சுந்தரம். வந்து அங்கே அவர் சொன்னதை அப்படியே இங்கே சொல்லிட்டான் ஜனார்த்தனன். இந்த மாதிரி இந்துக்களுக்கு தான் உள்ள கோயிலில் அனுமதி உண்டோ, மற்றவங்களுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளிநாட்டவருங்கிறதுனால நீங்கள் கிறிஸ்டியனாக இருப்பீங்க, அதனால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான். அவர் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. நான் சாமி பார்த்தணும்னு நினச்சி வந்தேன், முடியல. சரி பரவாயில்ல, உள்ள சாமி எப்படி இருக்கும் அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்டார். அது சாமி படுத்துக்கிட்டு இருக்கோம், அது ரொம்ப நீளமாக இருக்கும், மூணு பக்கம் வாசல் இருக்கும் கருவறையில். மொத வாசலில் போய் திறந்து பார்த்தோம்னா கால் தெரியும், நடு வாசலில் போய் பார்த்தோம்னா வயிறு தெரியும், மூணாவது வாசலில் போய் பார்த்தோம்னா தலையும் கிரீடமும் நம்மளுக்கு தெரியும். அப்படி தூங்கிட்டு இருப்பார் அவ்வளோ நீளம் உள்ள சாமி. அப்படி வெளியிலேருந்து நாம் அப்படி தான் பார்க்க முடியும், உள்ளே போய் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவன் விளக்கம் சொன்னான்.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: படுத்திருக்காரா அப்படின்னா, சாமி கருப்பா சிவப்பா அப்படின்னு கேட்டான். சாமி கருப்பு, கருப்புன்னா அப்படி கருப்பு அப்படின்னு சொன்னான். ஓ கருப்பா அப்படின்னு, சரி என்னால் பார்க்க முடியல, சரி நான் வரேன் அப்படின்ட்டு காரில் ஏறி உட்கார்ந்தார். டிரைவர் எடுப்பா அப்படின்னு சொன்னார். இப்படி ஓடி போயிட்டு, நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். என் பேரா? என் பேர் கூட நீ தெரியாமல் இருக்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. என் பேர் காளிச்சரண் அப்படின்னு சொன்னார். ஓ அப்படிங்களா, உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டான். பாஸ்போர்ட் எதுக்கு? கொடுங்களேன் அப்படின்னா. நான் இவருக்கு என்னென்னா, இவன் ஏதோ நம்மளுக்கு உதவி பண்ண துடிக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக தான் நடந்துக்கிட்டாரு. இந்தா அப்படின்னு கொடுத்தாரு. அதை வாங்கி பார்த்தான் காளிச்சரண் அப்படின்னு. கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டினான். அந்த சுந்தரம், அந்த காவலர் இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்துட்டு, என்னலே இது, பாஸ்போர்ட்னே அப்படின்னா. சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னாரு. பேரை படிங்க அப்படின்னா. பேரை படித்தார் காளிச்சரண். காளின்னா யாரு? நம்ம தெய்வம் தானே, நம்ம தெய்வத்து பேரை வச்சிருக்கிறவன் எப்படி இந்துவா இல்லாமல் இருக்க முடியும்? அவர் இந்து தான் அப்படின்னு அவன் சொன்னான். ஆமாலே, ஆமாம், காளி கும்பிட்றவங்களாம் இங்கே இருக்கலே வராங்க, காளி கோயிலுக்கு போக வேண்டியது தானே, நம்மளது விஷ்ணு கோயில், இங்கே எதுக்கு வரணும், அங்கே போய் எத்தனை காளி கோயில் இருக்குது அதை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சரி சரி, இந்துன்னா அப்புறம் என்னத்துக்கு, விடு, காசு வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டான். நிறைய வச்சுருக்காருனே அப்படின்னு ஜனார்த்தனன் சொன்னான். காசுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி அதுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவர் வர்றதுக்கும் பிரச்சனை இல்லை, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். ஓடி போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்தான். சரிப்பா நான் வரேன், பாய் அப்படின்னாரு. நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு அவன் சொன்னான். என்னது, நான் உள்ளே போகலாமா? ஆமாம் கேட்டுட்டேன், போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. இறங்கி உள்ள வந்தார், தயங்கி தயங்கி உள்ளே போனார். நீங்கள் ஒன்றும் தயங்க வேணாம், நல்லா போங்க அப்படின்னு ஜனார்தனன் சொன்னான். அவர் கோயிலில் அந்த ஒவ்வொரு சிற்பமாக பார்த்துக்கிட்டு போனார். எல்லாம் கல் சிற்பம், ஒவ்வொரு சிற்பத்தை பற்றி அவருக்கு இவன் விளக்கிக்கிட்டே போனான்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்துட்டு வேற யாரும் வந்து முன் வரல, ஏன்னா அவங்களுக்கு யாரும் இங்கிலீஷ் தெரியாது. அப்புறம் அந்த கோயிலோட பொறுப்பாளர் நாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும் வந்தார். அவர் கொஞ்சம் நோண்டி நோண்டி நடப்பாரு. வந்துட்டு, துரை, இது பெரிய கோயில், சக்தி உள்ள சாமி, அப்படி இப்படின்னு வந்தாரு. உடனே ஜனார்த்தன சொன்னான், அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், நீங்க சொல்றத தமிழ்ல அவருக்கு தெரியாது அப்படின்னா. ஏன், நீ சொல்லு, படிச்ச பையன்தானே, நான் சொல்றத மாத்தி சொல்லு அப்படியே அப்படின்னாரு. அப்புறம் ஜனார்த்தனும் அவர் சொல்றதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி பார்த்தான். அவனுக்கு அதில் ஈடுபாடு இல்லை, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் இந்த காசுக்காக தான் வந்திருக்காரு, ஒரு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு, அதனால ஆர்வம் இல்லாமல் அப்படியே சொல்லிட்டு வந்தான். அப்புறம் 3 கதவுகள்லையும் போய் போய் பார்த்தாரு, அவருக்கு ரொம்ப திருப்தி. அந்த தலைப்பகுதிக்கு போகும்போது ரொம்ப உருகி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அந்த குருக்கள் உள்ளே இருந்தவர், துறைய உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னாரு. உள்ளையா அப்படின்னு நான் ஜனார்த்தனே, வந்தால் என்னங்கிறேன் மட்டுமே அப்படின்னாரு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தாரு, சாமி அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா நீளமாக படுத்துட்டு இருக்கிற அந்த காட்சி, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தார். அவருக்கு மனசில் என்ன தோணுச்சோ அப்படியே சிலை மாதிரி ஆயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தட்டில் எடுத்து 100 ரூபாய் வச்சார். வச்சுட்டு எதுவும் சொல்லலை, அவர் அப்படியே நடந்து வெளியில் வந்தார். பின்னாடியே நாயர் ஓடி வராரு, ஜனார்தனன் பையன் ஓடி வரான். அப்புறம் சுந்தரம் இருக்கார் இல்லையா, என்னப்பா நல்லா பார்த்துட்டாரா, நல்லா காட்டினியா, திருப்தியா அப்படின்ட்டு, ஆ அருமையாக பார்த்துட்டாரு, எல்லாம் நல்லா காட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோம். அவங்க தமிழில் பேசுறதுனால அவருக்கு அது என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ ஏதோ நம்மளை பற்றி தான் பேசிக்கிறாங்கங்கிறது அவருக்கு தெரியாமல் இல்லை, என்னன்னுங்கிறது தெளிவாக தெரியல. அப்புறம் அப்படி கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு காருக்கு பக்கமாக நின்னார். டிரைவர்கிட்ட சொன்னார், டிரைவர் 100 ரூபாய் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடு அப்படின்ட்டு சொன்னார். 3 பேர் தான் கை காட்டினார், சுந்தரம், அப்புறம் நாயர், அப்புறம் இன்னொரு பெரியவர் யாரோ கூட இருந்தாங்க. அவர் ஜனார்தனன் அவர் கை காட்டல, அவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சிட்டார் போல். ஏன்னா அவனும் எல்லாரும் போலவும் இல்லை, நம்ம நண்பன் அப்படிங்கிற மாதிரி நினச்சார். என்னமோ அவனுக்கு கொடுக்க சொல்லலை. டிரைவர் எல்லாத்துக்கும் இருக்கிறது 100 பிரித்து 3 கொடுத்தாச்சு. சரி நான் வரேன்ப்பா, ரொம்ப சந்தோஷம், நான் என்ன நினச்சி வந்தனோ அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு வண்டியில் ஏற போனார். ஏறி உட்காந்துட்டாரு. ஜனார்த்தனன் ஓடி போனான். காசு தான் ஏதோ கேட்குறானோ என்னவோன்னு அவர் நினச்சாரா என்னன்னு தெரியல.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணு இல்ல, எங்க சாமியை பத்தி எதுவும் சொல்லாத போறீல அப்படின்னு அவன் கேட்டான். சாமியா, சாமியை பத்தி என்ன சொல்றது, இது சாமிதான் அப்படின்னாரு. ஆமா சாமிதான், நல்லா இருக்கா, நீங்க பல கோயில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்த விட இது எப்படி இருக்கு அது சொல்லுங்க. எல்லாத்த விட இதுதான் சாமி, உலகத்திலேயே இதுதான் சாமி, வேற எதுவும் சாமியே இல்லை அப்படின்னாரு. இப்படி எப்படி சொல்றீங்க, இதுதான் சாமின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா. ஏன்னா இதுதான் நம்ம நிறத்துல இருக்கு, இதுதான் நம்ம சாமி, நாம கருப்பு, நம்ம சாமியும் கருப்பு, அதனால் இதுதான் நம்ம சாமி, சாமின்னா இப்படி தான் இருக்க முடியும். நாம் கருப்பாக இருக்கும்போது சாமி மட்டும் எப்படி வெள்ளையாக இருக்க முடியும், சாமி மட்டும் எப்படி சிவப்பாக இருக்க முடியும், நம்ம சாமி நம்ம நிறத்தில் தானே இருக்கணும், நம்ம சாமி இதுதான், இதுதான் கருப்பு நிறத்தில் இருக்கு, இதுதான் நம்ம சாமி, உலகத்தில் இருக்கிற எந்த சாமியும் நம்ம சாமி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவனுக்கு அது ஒன்றும் புரியலை, ஒரு விளக்கமாக தான் தெரிஞ்சுது. அப்புறம் அவர் விடைபெற்றுக்கிட்டாரு, அவர் போயிட்டாரு. ஜனார்தன் வளர்ந்த பிறகுதான் அவர் சொல்றதோட அர்த்தம் புரிஞ்சுது. ஆமா, நம்ம நேரத்துல தானே நம்ம சாமி இருக்கணும், அப்ப இதுதான் நம்ம சாமி, சிவப்பா இருக்கிறதெல்லாம் நம்ம சாமி கிடையாது, இதுதான் நம்ம சாமி அப்படின்னு அவனுக்கு அப்ப ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு, அது புரிய ஆரம்பிச்சது. இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. திருமுகப்பில் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், பொதுவாக கடவுள் பற்றிய ஒரு கொள்கை எப்படி இருக்குதுன்னா, மனிதனை விடவும் அபார சக்தி உடையதாகவும், மனிதனை விடவும் வேறுபட்டதாகவும், மனிதன் எந்த காலத்திலும் அப்படி ஆக முடியாத ஒரு வடிவத்திலோ நிறத்திலோ அது இருக்கு, அப்படிதான் படைச்சிருக்கிறாங்க மனிதர்கள் கடவுளை. அப்போ வந்து நம்மளை போல இல்லைன்னா தான் அது கடவுள், நம்மளை போல இருந்தால் அது மனிதன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விதைச்சிட்டாங்க. இப்போ ஜெயமோகன் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த நம்பிக்கை தவறு, அந்த சித்தாந்தம் தவறு. ஏன்னா கடவுள் என்பவர் நம்மில் ஒருவராக தான் இருந்திருக்கும், நம்ம முன்னோர்களில் ஒருத்தராக வாழ்ந்திருக்கணும், அவர்களில் ஒருத்தர் மாவீரராக இருந்திருப்பார், அவர் தான் கடவுள். அப்படிதான் நம்ம காலங்காலமாக அவரை போற்றி புகழ்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்போம். அப்போ அவர் எப்படி வேறு ஒரு நிறத்தவராக இருக்க முடியும், நம்முடைய இனத்தவர் தான் நம்மளுக்கு கடவுளாக இருக்க முடியும், வேற்றினத்தவர் நம்முடைய கடவுளாக இருக்க முடியாது அப்படிங்கிறதான் செய்தியே இந்த கதையில். அதனால் நம்மிலிருந்து வந்த ஒருவரை நாம் கடவுளாக ஏற்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த கதையில் நான் மைய புள்ளியாக பார்க்குறேன். உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. நடந்து வழியில் ஒரு பணப்பை ஒன்று கிடச்சிச்சு. அந்த பணப்பைக்குள்ளே நிறைய பணமும் முக்கியமான கார்டும் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அருண் வந்து, இது நம்மளுக்கு இல்லையே, வேற யாரோ தெரியாமல் தவற விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி என்ன பண்ணானா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட காட்டினான். அம்மா, இந்த யாரோ தவற விட்டுட்டாங்கம்மா ஸ்கூலுக்கு போகிற வழியில், அதான். ஐயோ, இது யாருதுன்னு தெரியலையே. சரி, நம்ம அப்பா வந்ததும் அப்பா கிட்ட சொல்லி நம்ம இது யாருது அப்படின்றத கொடுத்துடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அருண் என்ன சொன்னான்னா, வேணாம்மா, ஏன் அப்பா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், இப்பவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்து யாருதுன்றத ஒப்படைக்க சொல்லிடலாம். ஏன்னா அவங்க இந்த பைக்காக கண்டிப்பா காத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, எங்க தவற விட்டோம் அப்படின்றத பாத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லி அருண் கூட கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இதை உரியவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த பணப்பைய ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க. அதுக்காக அருணுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பெரிய ஆபீசரே வந்து பாராட்ட கொடுத்தாரு. சின்ன பையனா இருந்தாலும் இவ்வளவு பெரிய செயலை துணிஞ்சு செஞ்சிருக்க, உன்னோட நேர்மைக்கு நான் ஒரு சல்யூட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்பயுமே நேர்மையா இருக்கணும், நேர்மை எப்பயுமே நம்மளை உயர்வா காட்டும். ஓகேவா குட்டீஸ்? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: கௌதம்.
0: கௌதம், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 6th முடிச்சிட்டு 7th
0: போக போறீங்க. சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: செங்குந்தர்.
0: ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: ரோஹித்.
0: சூப்பர். சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலில் கேம் ஹவர்ஸ்லாம் இருக்கும்ல, அப்போலாம் விளையாடுவீங்களா?
1: பிடி
0: பீரியட். சரி, என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
1: வாலிபால், கிரிக்கெட்.
0: ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கௌதம் கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கௌதம் கூட பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: குறைபாடா, கவலை வேண்டாம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
2: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
3: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
2: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
3: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
2: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு

0: 200 கோடி 500 கோடி 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதீர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றினா இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
3: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
2: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை
3: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
2: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
3: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
5: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
7: சோனா எஃப்எம்
4: 97.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கௌதம் தான் ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கௌதம் கூட பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த சளி தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்ன மேம், ஏன் அடிக்கடி இந்த சளி தொந்தரவு ஏற்படுது?
7: சளி நம்மளை சுற்றி எல்லாமே மல்டிபிள் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, எல்லாமே நம்மளை சுற்றி இருக்குது. இப்போ நம்ம வளர வளர நமக்குள்ளே இம்யூனிட்டியும் சேர்ந்து வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 5 வயதில் குழந்தைக்கு வந்து இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும். ஒரு க்ரௌடட் பிளேஸ் போகிறோம், ஒரு பால்வாடியில் விடுறோம், இல்லை ஸ்கூலில் ப்ரீ ஸ்கூலில் விடுறோம், அப்போ தான் குழந்தைக்கு மொதல் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க வைரஸ்க்கு பாக்டீரியாவுக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த சளி தொல்லை வரதான் செய்யும். ஸோ ஒரு 5 வயது வரைக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிறது இயல்பு தான். இப்போ சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு கிருமி உள்ளே போயிடுது, அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம பாடி வேலை செய்து அந்த சளி மூலமா வெளியேற்ற முயற்சி பண்ணுது. ஸோ அது வந்து பாடியோட ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். இட் இஸ் அ சைன் தட் அவர் இம்யூனிட்டிஸ் ஒர்க்கிங், நம்மளுடைய உடல் வந்து தடுப்பாற்றலை உருவாக்குதுங்கிறதுக்கு நம்மளுக்கு அர்த்தம்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தடுப்பாற்றல் அதிகரிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சளி தொந்தரவோ இல்லை காய்ச்சலோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஏற்படாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ குழந்தைங்களை புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது, ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க அந்த இடத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இல்லையா, அதனால் இந்த பாக்டீரியாஸோ இல்லை வைரஸோ அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு கைகளெல்லாம் கழுவி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பாக்டீரியானால ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்ல 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி கூட. இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம் பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-70-107. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.
3: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கௌதம் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம கௌதம் கூட பேசிடலாமா? கௌதம், உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ் மிஸ். ஏன்
7: அடிக்க மாட்டாங்க?
6: பொறுமையா சொல்லி தருவாங்க. சரி, இப்ப எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: மேக்ஸ்.
6: ஓ, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கே, மேக்ஸ் மிஸ் பிடிச்சதுனால மேக்ஸ் சப்ஜெக்ட் பிடிக்குமோ அப்படின்னு? சூப்பர், கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே. சரி, நீங்க வந்து டேபிள்ஸ் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால உங்க கூட இப்போ ஒரு மேக்ஸ் கேம் ஒன்று விளையாட போறேன். என்ன கேம்னா, நான் வந்து ரெண்டு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை ஆட் பண்ணி அது கூட ஒன்னை மைனஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நம்பர் 2+2 2+2 3. வாவ், ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே டக்குன்னு கேட்ச் பண்ணி அழகாக ஆன்சர் சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த நம்பர் 3+2. வாவ், சூப்பர். சரி ஓகே, நெக்ஸ்ட் 4+4.
7: 6 7 7.
6: சூப்பர், ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த மேக்ஸ் கேமு, ஸ்டடிஸு இதெல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நம்ம பிடிச்ச விஷயத்துக்குலாம் வந்துடும். உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
7: பிளாக்.
6: பிளாக். சரி, டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா?
7: ரிமோட் கண்ட்ரோல்.
6: ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வச்சுருக்கீங்க, சூப்பர். சரி ஓகே, நீங்கள் தனியாக கிளாஸ்க்குலாம் எங்கேயா

பாடல்கள் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் கௌதம் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: யோசிக்கிறீங்க, ஆனா இது நார்மல் சூப் கிடையாது. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்கு. அப்படி ஒரு ஸ்பெஷலான சூப் தான். என்னடா சூப்புக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் இந்த பேரை சொன்னா நீங்க எல்லாம் ஆடி போயிடுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை சூப். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஷாக் ஆகிருப்பீங்க, முருங்கைக்கீரை சூப்பை எப்படி குழந்தைங்க போய் குடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக எப்படி மாற்றலாம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 1 கப்பு, வெங்காயம் 1, தக்காளி 1, பூண்டு 3 பல், மிளகுத்தூள் 1 டேபிள், சீரகம் 1 டேபிள், நெய் 1 டேபிள், உப்பு தேவையான அளவு, தண்ணி 4 கப். இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு ஒரு வடசட்டியில் முருங்கைக்கீரையை போட்டு தண்ணியை சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ அது கொதிச்சு ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் ஒரு எசன்ஸ் ஒன்று வந்திருக்கும், அந்த எசன்ஸ் தான் இப்போ மேட்ரே. இப்போ தனியாக கடாயில் லைட்டாக நெய் சேர்த்து வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நல்லா தட்டி அது கூட போட்டுடணும். இப்போ அந்த தண்ணி நம்ம 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் இது கூட சேர்த்து மிளகு சீரக பொடி இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சி இது கூட சேர்த்துடணும். அப்படி இல்லைன்னா மிளகு தனியாகவும் சீரக தனியாகவும் சேர்த்துக்கலாம் பொடியாக. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னு வைங்களேன், சூப்பரான இந்த ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடும். எக்ஸாக்டாக இந்த சூப் வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா, ஆட்டுக்கால் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த முருங்கைக்கீரை சூப்பும் இருக்கும். ஆனால் அதை விட பயங்கர ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்டு நோய் எதிர்ப்பு சக்தியும் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு இந்த ஒரு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சளி காய்ச்சல் இருந்துச்சு, உடம்பு வலி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த முருங்கைக்கீரை சூப்பை நம்ம எடுத்துக்கும் போது உடம்பு வந்து நல்லா வலிமையாயிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை நமக்கு எல்லா கடைகள்லையும் ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8.

0: ஷக்கலக்க குட்டி.
1: சைக்கலாஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எதனால ஏற்படுது மேம்?
2: விளையாடுறதுக்கு ஆள் இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு முன்னெல்லாம் விளையாடுவாங்க குழந்தைங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, செல்போன் பார்க்க மாட்டாங்க, நல்ல உடல் உழைப்பு இருந்தது. இப்போ விளையாட்டே கிடையாது. அப்போ போய் அந்த இதெல்லாம் மனசுக்குள்ளார வந்து அதெல்லாம் போய் தாங்கிட்டு இருக்குள்ளார அது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம என்ன பண்ணணும், கூப்பிட்டு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி பண்ண முடியும்.
1: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மனம் விட்டு நம்ம அவங்க கிட்ட பேசினாலே இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கௌதம் கூட பேசிடலாமா? கௌதம், நீங்க வந்து சிலம்பம் கிளாஸ்ல இருக்கேன்னு சொன்னீங்க. சோ கண்டிப்பா நிறைய மேட்ச் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க தானே? எந்தெந்த ஊருக்கு எல்லாம் மேட்சுக்கு போயிருக்கீங்க?
3: சென்னை, சேலத்துல.
1: ஊர் பேர் மறந்துருச்சா? சரி, ஓகே. சரி, நீங்க போனதுலயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர்னா எது சொல்லுவீங்க?
3: சென்னை.
1: சென்னை, சென்னையில எல்லாம் நிறைய சுத்தி பாத்தீங்களா? பீச்சுக்கு போனீங்க, சூப்பர். சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ,
1: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்க இருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இப்ப ஸ்கூல்லாம் கண்டிப்பா ஓபன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்துல ஸ்டார்டிங்ல அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அந்த இயர் எண்டு வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த பேசிக்கான சிலபஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நீங்களே அதாவது பேரண்ட்ஸே உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஈவன் டீச்சர் சொல்லிக் கொடுத்தாலும் ஓகே தான், பட் பேரண்ட்ஸே வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன உடனே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அது இப்போ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அவங்களும் படிச்சுட்டாங்கன்னா நம்மளும் சொல்லிக் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் டைம்லலாம் டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து ஞாபகம் வரும், பட்டு பட்டுன்னு எழுதிடுவாங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு இப்பயே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, நான் எப்பவும் போல சூப்பரா இருக்கேங்க. நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி தாங்க. பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். இன்னைக்கு யாருமே அதிகமா பேசாத ஒரு மிகப்பெரிய சவால்களை தனக்குள்ள வச்சிருக்க கூடிய ஒரு மலையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த மலையோட பேரு கென்ட் காங்கிரி அப்படின்றது தாங்க. கென்ட் காங்கிரி காரகோரம் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உயரமான சிகரம்ங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 7,401 மீட்டருங்க. உலகத்திலேயே உயரமான மலைகளில் முக்கியமான ஒன்றா இருக்கு. இந்த மலை சால்டோரோ மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குங்க. சியாச்சின் பனிப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜோன். இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதை ஒரு ட்ராஜிட்டிக் லொக்கேஷன் கூட சொல்லுவாங்க. இந்த மலையை சுற்றியும் பெரிய பனிப்பாறைகள், கடுமையான குளிர், பலமான காற்று, இது எல்லாமே சேர்ந்து இதை எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டாக உருவாக்குதுங்க. இந்த மலையை ஏறுறது ரொம்ப பெரிய சாதனைங்க. இந்த மலையை முதல் முதல்ல ஏறினது யார் தெரியுமா? எப்போ தெரியுமா நடந்தது? ஒரு ஆஸ்திரிய மலையேறவங்க தான் இந்த சிகரத்தை அடைஞ்சாங்க. அது 1961 நடந்ததுங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் சில கிளைம்பிங் முயற்சிகள் நடந்தாலும் இந்த மலை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஒன்றா இருக்கு. காரணம், இதோட கடுமையான வானிலை, மிலிட்ரி ப்ரெசன்ஸ் தாங்க. இந்த இடம் ஒரு அட்வென்ச்சரான இடம் மட்டும் இல்லைங்க, ஒரு சென்சிட்டிவ் பார்டர் ஜோனும் கூட. அதனால இங்கே ஆக்சஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, அதாவது அனுமதி அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இந்த மலைக்கு போக முடியாத பலருக்குமே அதோட அழகு ஒரு புதிராகவே இருக்குங்க. பனியில் மூடப்பட்ட உச்சி, மூடுபனி, அமைதி, இது எல்லாமே சேர்ந்து யாருமே போகாத ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கு. நேர்களே, கென்ட் காங்கிரி அப்படின்றது ஒரு மலை மட்டும் இல்லைங்க, ஒரு மர்மமும் கூட, ஒரு சவால், ஒரு மனிதனோட எல்லைகளை சோதிக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரியுங்க. இயற்கை எப்பயுமே பெருசு, அதை மதிக்கணும் அப்படின்றது தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட உயரமான மலை சிகரம் எது அப்படின்னு கேட்டால் ஊட்டியில் இருக்கக்கூடிய தொட்டபேட்டா அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த உயரத்தை யாராவது அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா, தொட்டபேட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகக்கூடிய ஒரு இடமா தாங்க இருக்கு. அதனால அது எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்ட இடமா தான் பார்க்கப்படுது. யாருமே போகாத, யாருமே கால் பதிக்காத சில இடங்களை நிறைய மலையேறவங்க ஏறி அவங்களோட காலடி தடத்தை பதிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது சுலபமாக பதிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு நடுவில் இருக்கிற கஷ்டங்களும் சவால்களும் அவங்க மட்டும்தான் உணர்ந்திருப்பாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கனே இருக்கலே நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட் சேல்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவர் இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படி தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பண்ணவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டீஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் நாகலூர் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்கே ராஜேஷ்குமார் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட வந்துட்டு முக்கியமான விஷயத்த கேட்டிருந்தேங்க. அவர் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இங்கே மருத்துவமனை வசதி இருந்ததா, அப்படி மருத்துவமனை வசதி இல்லை அப்படின்னா எப்படி வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு வைத்தியம் பார்ப்பீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டிருந்தேங்க. அதுக்கு அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்திருந்தாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஆனா அப்புறம் இப்போ சின்ன வயசுலலாம் வந்துட்டு நீங்க இருந்தப்போ இங்க மருத்துவமனை வசதி எல்லாம் இருந்திருக்காது, அப்போ இருந்திருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு உடம்பு சரியில்லை, தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி அப்படின்னா வந்துட்டு உணவு முறையிலேயே வந்துட்டு சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் என்னென்ன இருந்தது, தலைவலி அப்படின்னா என்ன, சிலர்லாம் தைலம் அவங்களே தைலையில வச்சு கஷாயம் காய்ச்சி அந்த மாதிரி ஏதாவது உணவு முறைகள் இருக்கு.
5: இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பிறந்ததுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே நாகலூர்ன்றது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். இதுக்கு கீழே ஒரு 10 கிராமங்கள் 10-15 கிராமங்கள் இருக்கு. அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வரணும். இப்போ எங்களுக்கு இங்கே இருந்தால் இங்கே சின்ன தலைவலினாலும் இங்கே நாங்கள் ஊசி போட்டுக்குவோம். இந்த கை வைத்தியம் எல்லாம் கீழே இன்னும் கிராமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட அதிகமான நாங்கள் கை வைத்தியம் பண்ணுறதுன்னா சளி காய்ச்சலுக்கு வேது பிடிப்போம். அதை தாண்டி அப்புறம் இந்த உனி இலையெல்லாம் இருக்கும், கீழே காயம் வந்துருச்சுன்னா அந்த உனி இலையை, இங்கே உனின்னு ஒரு முள்ளி இலை இருக்கும், அந்த உனி இலையை வந்து கசக்கி அந்த சாரை வந்து காயத்துக்கு வச்சுக்குவோம். மற்றபடி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்பையிலேருந்தே இங்கே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு. பிரசவத்துக்காக இருந்தாலும் காயத்துக்காக இருந்தாலும் நாங்கள் 24/7 வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கிராமத்துக்கு, நாகலூர் கிராமத்துக்கு அப்படி தான் இருக்குது.
4: ரொம்ப நன்றி அண்ணா.
5: ஆ, தேங்க்யூ.
4: தேங்க்யூ ஸோ மச்.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. நேர்களே, ஒரே ஒரு விஷயம் யோசிங்களேன். நம்ம வீட்டில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு கசாயம் வைக்க தெரியுங்க. கண்டிப்பாக கசாயம் வச்சு தருவாங்க. இந்த அனுபவம் எவ்வளோ பேருக்கு இருக்கு. ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த கஷாயம். வந்துட்டு நார்மலாக இருக்கிற டைமில் கூட குடிச்சிடலாம் போல, ஆனால் அந்த உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கஷாயத்தை குடிக்கிறதுக்குள்ள அப்பப்பப்பா அப்படி இருக்குங்க, அவ்வளோ கசப்பா. அதனாலயே வந்துட்டு அதை கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே தூக்கி ஊத்திடுவேன். இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் இன்னைக்கு உங்களோட அனுபவத்தை தாராளமாக பகிர்ந்துக்கலாம். நமக்காக இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துகிட்ட ராஜேஷ்குமார் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நேர்களை, இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே அருமையாக நாட்டுப்புறப்பாட்டு, கும்மிப்பாட்டு, தெருக்கூத்து நாடகம்னு சும்மா பிச்சு உதறிட்டு இருக்காங்கங்க கலை கலாச்சாரத்தில். அப்படி நான் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய செம்மனத்தம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ சின்னத்தாய் அப்படின்ற ஒரு அக்காவை சந்திச்சங்க. அந்த அக்கா ரொம்ப அருமையாக நாட்டுப்புறப்பாட்டும் பாடுறாங்க, கும்மிப்பாட்டும் பாடுறாங்க, அதே சமயத்தில் தெருக்கூத்து நாடகமும் பாடி காட்டுறாங்கங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அவங்க கிட்ட ஒரு பாடலை கேட்டப்போ அவங்க பாடின பாட்டு என்னைய மெய் செலுக்க வச்சிருச்சுங்க. வாங்க, எப்படி பாடுறாங்க அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: மாமரமோ கட்ட வெட்டி மச்சான், மாமரமோ உஞ்சால் பண்டி இந்த

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல? சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப நன்றி சின்ன தாயக்கா, இவ்வளவு அழகா எங்களுக்காக இந்த பாடலை பாடி கொடுத்ததுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மலை ஓரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பழுப்பு மீன் ஆந்தையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே இந்த ஆந்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்களே, இந்த ஆந்தையோட நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். பஃப் மீன் ஆந்தையோட அழைப்புகள் பார்த்தீங்கன்னா, ஆழமான ஹம்மிங் பூம் ஆ பூம், ஹப் ஹப் ஷூ மற்றும் உரத்த ஷூ ஷூ ஷூ அப்படின்ற குரல்களில் பாடலை பாடுங்க. இந்த மூன்று பாடல்களுமே அசைகளை கொண்ட டுஷு டுஷு அப்படின்னு கத்துமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி வெளியிடக்கூடிய பிராந்திய பாடலாக இருக்கு. இந்த பழுப்பு மீன் ஆந்தை இரவு நேரங்களில் மட்டும் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் மரத்தில் தங்கி இருக்கும்போது அதை சூழ்ந்து சின்ன பறவைகள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியும். இது தேர்ந்தெடுத்து வேட்டையாடுதுங்க. பழுப்பு மீன் ஆந்தை நவம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இனப்பெருக்கம் செய்யுது. அதோட இனப்பெருக்க பகுதியோட வடக்கு பகுதியில் செயல்பாடு கொஞ்சம் முன்னதாகவே இருக்குமாங்க. வெப்பமண்டல தெற்கு பகுதியில் கொஞ்சம் தாமதமாக உச்சத்தை அடையுமா. இனப்பெருக்க காலம் வறண்ட காலத்தோட ஒரே நேரத்தில் வரதுனால நீர்மட்டம் குறைவாக இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு நன்மை இருக்குங்க. இதனால நண்டுகளையும் மீன்களையும் ஈஸியாக இதால் சாப்பிட முடியும். இருந்தாலும் பெரும்பாலான மற்ற ஆந்தைகளும் பகல் நேர வேட்டையாடும் பறவைகளும் கூட முதன்மையாக வறண்ட காலத்தில் தாங்க இனப்பெருக்கம் செய்யுது. பழுப்பு மீன் ஆந்தைகள் கூடு கட்டும் இடங்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஓரளவு சந்தர்ப்பவாதமாக இருக்குதுங்க. பழுப்பு மீன் ஆந்தைகள் பெரும்பாலும் பழமையான மாமரங்கள், அத்தி மரங்கள் மற்றும் தாழ்நில காடுகளில் இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் மாதிரியான நிழலான இடங்களில் தான் கூடு கட்டுது. பெரிய கிளைகளில் வெற்று பரப்புக்கு வெளியே புதர்மண்டி அரித்த பள்ளத்தாக்குகள் மற்றும் இயற்கையான துளைகள் கொண்ட செங்குத்தான ஆற்றங்கரைகள் மாதிரியான இடங்கள்லேயும் கூடுகள் பெரும்பாலும் இருக்குங்க. இருந்தாலும் இது பொருத்தமான கிராமங்களுக்கு பக்கத்தில் ஈரமான சாலை ஓரங்களில் ஏரிகள், கால்வாய்கள் மற்றும் நெல் வயல்களில் கூட கூடு கட்டுமாங்க. பொதுவாக பெருசாக இயற்கையான பொந்துகள்லேயோ குழிகள்லேயோ அல்லது பெரிய கிளைகளோட அடிவாரத்திலேயோ கூடு அமைக்கப்படுது. மீன் கழுகுகள் மற்றும் பிணந்தினி கழுகுகளால் கட்டப்பட்ட கைவிடப்பட்ட கூடுகளும் சில சமயங்களில் கூடு கட்டும் இடங்களாக பயன்படுத்தப்படுது. பாறை விளிம்புகள், நிழலான செங்குத்து பாறைகளில் இருக்கக்கூடிய குகைகள் மற்றும் கல் இடிபாடுகள், இது எல்லாமே மற்ற கூடு கட்டும் இடங்களாக இருந்திருக்குங்க. இந்த பழுப்பு மீனாந்தை ஒரு சமயத்தில் ரெண்டு முட்டை இடுதுங்க. எப்பயாவது ஒன்று மட்டும் இருக்கும். இந்தியாவில் 10 முட்டைகளில் சராசரி அளவு 58.4 மில்லிமீட்டர் மற்றும் 48.9 மில்லிமீட்டர் இருக்குமாங்க. வடக்கில் இருக்கக்கூடிய மீனாந்தைகளோட முட்டைகள் சராசரியாக கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு. அடைக்காக்கும் காலம் 38 நாட்கள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் குஞ்சுகள் சுமார் 7 வாரங்களுக்கு அப்புறம்தான் பறக்க தொடங்குமா. மென்மையான ரெக்கைகள் கொண்ட குஞ்சுகள் பெரும்பாலும் வெளிர் வெள்ளை நிறத்தில் இருக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தங்களோட 2 வருஷத்தில் வளர்ந்த பறவைகளோட வெளிர் நிற வடிவமாக மாறுதுங்க. சொல்லப்போனால் இரவு அமைதியில் இந்த ஆந்தை வேலை செய்யுது, இயற்கையோட சமநிலையை பாதுகாக்குது. நேர்களே, ஒரு உயிரை புரிஞ்சுக்கிறது அதோட பாதுகாக்கும் முதல் படியாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மத்திய மேற்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடி குழுவை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க தான் அமங்கு மக்கள். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. அமங்கு மக்கள் எமஜி பழங்குடி குழுவை சேர்ந்தவங்க. இவங்க வாழ்ந்த பகுதி இயற்கை வளங்கள் நிறைஞ்சதுங்க. கடற்கரை, ஆறுகள் மற்றும் உள்நாட்டு நிலங்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கையோட ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. இவங்களோட மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா, அமங்கு மக்கள் நந்தா மொழியோட தொடர்புடைய ஒரு மொழியை பயன்படுத்தினாங்க. அவங்களோட மொழி ரொம்பவுமே பழமையானது. 1865 சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த மொழியோட சொற்களை சேகரித்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது என்ன சொல்லுது தெரியுமா? அவங்க கலாச்சாரம் மற்றும் மொழி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருது அப்படின்றத நமக்கு சொல்லுதுங்க. அமங்கு மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 26,000 சதுர கிலோமீட்டர். சாம்பியன் விரிகுடா பகுதியை மையமாக கொண்டிருக்கு. வடக்கில் சாப்மெயின் நதி, தெற்கில் ஹில் நதி வரைக்கும் இவங்களோட நிலம் பரவி இருக்கு. கடற்கரை வாழ்க்கையும் உள்நாட்டு வாழ்வும் ரெண்டுமே சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையை வடிவமைச்சிருக்குங்க. வரலாற்றில் ஒரு அதிசயம், லீமனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிட்டே குகையில் நடந்த ஆய்வுகள் இந்த பகுதி சுமார் 23,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததா காட்டுதுங்க. அதாவது நம்ம நினைச்சதை விட மிக பழமையான மனித வாழ்வு இங்க இருந்திருக்கு. அமங்கு மக்களோட வாழ்க்கை இயற்கையோட நெருக்கமா இருந்திருக்கு. அவங்க பயன்படுத்திய சில சொற்கள் கூட அதை காட்டுதுங்க. அகூதா அப்படின்னா தாய்னு அர்த்தம், அம்மா தா அப்படின்னா தந்தைன்னு அர்த்தம், குள்ளாளி அப்படின்னா ஈமு கோழி, மினி அப்படின்னா வெள்ளை மனிதன் அப்படின்னு அர்த்தம். இந்த சொற்கள் சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க, அது எல்லாமே அவங்களோட வாழ்க்கை, உறவுகள் மற்றும் சுற்றுப்புறத்தை பிரதிபலிக்குது. இன்னைக்கு நம்ம வேகமாக நகரக்கூடிய உலகத்தில் வாழ்ந்துட்டு வரோம். ஆனால் அமங்கு மக்கள் 1,000,000,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கையோடு இணைந்து நிலத்தையும் மரபையும் மதிச்சு வாழ்ந்திருக்காங்க. அமங்கு மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வேர்களை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மையே நம்ம இழந்துருவோம் அப்படின்றது தாங்க. அவங்களோட வரலாறு, மொழி மற்றும் கலாச்சாரம் நமக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கு. பாரம்பரியத்தை காப்பாற்றுறது அப்படின்றது நம்மளோட பொறுப்பாகவுமே இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787701078 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டாடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: கோடா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில். தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு அழகான வரிகளோட நம்மளுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். லியார்னார்டோ டாவின்சி அவரோட ஒரு அழகான வரிகள், கற்றல் ஒருபோதும் மனதை கலைப்படைய செய்வதில்லை. இந்த வார்த்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிற நபரோட வாழ்க்கை கதைக்கு பொருத்தமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற கதையோட நாயகி வாங்க். 1966 சீனாவோட ஹீனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய லவுடிங் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், 5வது குழந்தையாக பிறக்கிறாங்க. வறுமை அப்படின்றது இவங்க கூடவே இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிற பசங்க வாங்கோட அப்பாவை வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா வாங்க் அவங்களோட அப்பாவுக்கு முதுகு கொஞ்சம் வந்து கூன் வளர்ந்த மாதிரி இருந்திருக்கும், அதனால் வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதை சொல்லி சொல்லியே அந்த இளம் வயதில் அவங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைக்கு போயிருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா படிக்கிற பெண்ணாக வாங்க் இருந்தாலும் இந்த அவமானங்களை அவங்களால தாங்கிக்க முடியாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் ஸ்கூலுக்கு அவங்க வந்து போகல. ஒரு கட்டத்தில் 17 ஃபீஸ் கட்டக்கூட அவங்கக்கிட்ட ஒரு போதுமான பணம் இல்லாத ஒரு ரீசன்னால் அவங்க வந்து படிப்புக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது தொடர்ந்து அவங்க வந்து படிக்கலை. சரி, படிப்பு போனால் என்ன, விவசாய வேலை, செடி நடுற வேலை அப்படின்னு கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு 20 இருக்கிற ஒரு சமயத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா 2 வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண் அப்படின்றதுனால அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உடனடியாக அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீதான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரு சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்.

0: மணலில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு வாங்க் அப்படின்ற ஒரு பெண்ணோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன வயசு, ஒரு 20 வயசாக இருக்கும் போதே அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அதற்கப்புறமா ரொம்ப கட்டாயப்படுத்தி, அதாவது அப்பா அம்மா இல்லாதனால அவங்களுடைய உறவினர்கள் உடனடியாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினமுமே அடித்து இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் பணத்தை சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதை வந்து அவங்க பிடுங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கு. அப்படி அந்த கஷ்டமான காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறாங்கங்க. அந்த குழந்தைக்கு 7 வயசு இருக்கும்போது இவங்களுடைய கணவர் வாங்க், அவங்களுடைய கணவர் வந்து ஒரு விபத்தில் இறந்துடுறாருங்க. ஒரு பக்கமாக வந்து நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், கொடுமைகள் அது எல்லாமே அவர் கொடுத்துருந்தாலும் கணவர் இல்லை அப்படின்றப்ப இவங்களோட வாழ்க்கை இன்னும் ஒரு கஷ்டமான நிலைக்கு வந்து போகுதுங்க. சாப்பிட்றதுக்கு கூட ஒரு பணம் இல்லாத சூழ்நிலை இருக்குதுங்க. அப்போ வாங்க் வந்து ஒரு கிவ் அப் பண்ணாமல் கிடைக்கிற வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. சேல்ஸ்மேன் வேலை, தையல் வேலை, கடைசியில் ஆஃபீஸ் துடைக்கிற ஒரு தூய்மை பணி அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த வேலைக்குமே வந்து போகிறாங்க. எப்படியாவது தன்னுடைய மகளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அந்த வேலை எல்லாமே செய்கிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் கணவர் இறந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க மகளோட ஜிஜியாங் அப்படின்ற ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமத்துக்கு குடியேறாங்க வாங்க், அவங்களுடைய மகளோட. அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல மனிதரை சந்தித்து 2வது திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை ஒரு முற்றிலுமாக மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு அமைதியை நோக்கி போகுது அவங்களுக்கு வந்து, அந்த வாழ்க்கை வந்து ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஒரு சமயத்துலேயும் அவங்க வந்து வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது, நம்ம வந்து இப்படி கடுமையாக உழைச்சிட்ருக்கிறோமே, இரவு பகலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே, இதுக்காக நம்ம வந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார ஒரு க்வெஸ்சன் வருது. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுனுச்சு அப்படின்றதையும் நான் வந்து கதையாக சொல்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி வாங்க் அவங்களுடைய ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். வாங்க் சீனாவோட ஹீனான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய லவுடிங் அப்படின்ற ஒரு குட்டி கிராமத்தில் பிறந்தவங்க தான் வாங்க். ஒரு கட்டத்தில் 20 வயசு இருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட வருடங்களை அந்த குழந்தைக்கு, இவங்களுடைய பெண் குழந்தைக்கு ஒரு 7 வயசு இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய கணவரும் இறக்குறாங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருடங்களுக்கு அப்புறமா வேறு ஒரு இடத்துக்கு, ஒரு கடற்கரையில் குடிபெயர்றாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு நபர் மேலே ஒரு காதல் வருது. அவங்கள திருமணமும் பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்களோட வாழ்க்கை, தினமும் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி தான் இருந்தாங்க. இப்படி சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு போர் அடிக்குதுங்க. இதுக்கு தான் நம்ம பிறந்தோமா அப்படின்னு தோணுது. அப்போ அவங்களுடைய அந்த பொழுதுபோக்காக என்ன இருந்தது அப்படின்னா அங்கே இருந்த உள்ளூர் நூலகம் தான். அங்கே போயிட்டு அவங்களுக்கு என்ன புத்தகங்கள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பித்தாங்க. வாங்க் சீன வரலாறு, ரஷ்ய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த படிக்கிற உலகம் ரொம்ப பெருசாகிட்டே போகுது. குறிப்பாக சீன கவிஞர் டூஃபு அவர்கள் எழுதின கவிதைகள் அவங்களுடைய மனசை ரொம்ப பாதிக்குது. அதே மாதிரி புத்தகங்களை அவங்க படிக்கும்போது சில புத்தகங்கள், பழைய புத்தகங்களில் ஓவியங்கள் வந்து இருக்கும். இப்போ புது புத்தகங்களில் அந்த ஓவியங்கள்லாம் எதுவும் இருக்கிறதில்ல. நாமளும் நிறைய புத்தகங்கள்லாம் வந்து படிச்சிருப்போம். ஆனால் பழைய புத்தகங்களில் அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் நிறைய இருக்கும். ரியலாக வரைஞ்ச ஓவியங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த புத்தகத்து நடுவில் வர ஓவியங்கள்லாம் அவங்களை ரொம்ப ஈர்க்குது. ஒரு முறை அங்கே இருக்கிற மியூசியத்துக்கு போனப்ப சீனாவோட புகழ்பெற்ற ஓவியர்களான வாங் ஜிமங்க், ஹிவாங் காங் வாங் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்கள மாதிரி நாமளும் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்புங்க. நம்ம நிலையன் 9787707.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி வாங்க் அவங்களுடைய ஒரு கதையை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் உறவினர்கள் உடனடியாக திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 7 வருடத்தில் ஒரு பெண் குழந்தை அவங்களுக்கு கணவர் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்ற ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் அவங்க இன்னொருவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஒரு அற்புதமாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு சமயத்தில் அவங்களுக்கு அந்த வேலை, தினமும் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த வேலை வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்புறம் நூலகத்துக்குள்ளார போகிறாங்க அவங்களுடைய போர்டம்லேருந்து வெளியே வர்றதுக்கு. நிறைய புத்தகங்கள் படிக்கிறாங்க, நிறைய கவிதை புத்தகங்கள் அவங்க படிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த புத்தகத்தின் நடுவில் ஓவியம், அதுவும் அவங்கள ரொம்ப கவருது. சீனாவோட புகழ்பெற்ற ஓவியர்களான வாங் ஜிமங், ஹிவாங் காங் வாங் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவங்களை மாதிரி நாமளும் வரைஞ்சால் என்ன அப்படின்னு அவங்க நினைக்கும்போது நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்படி நினைக்கிறாங்க. ஒரு முறை ஹிவாங் வரைஞ்ச பூச்சூன் மலையோட ஓவியத்தை வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நிஜத்தில் அந்த மலை எப்படி இருக்கும் அப்படின்னு, அதாவது ஓவியத்தில் வரைஞ்சதை பார்த்துட்டு அந்த மலையை பார்க்கணும்னு இவங்களுக்கு ஆசை வருது. அந்த மலையை பார்க்குறதுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் அந்த மலையை விட அந்த ஓவியம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பின்னாடி ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அந்த ஓவியர் வரைஞ்சது நிஜ மலையை அல்ல, அவரோட கனவுல வந்த காட்சியை அப்படின்னு. வாங்க் இந்த யதார்த்த வாழ்க்கையோட கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஓவியம் ஒரு பெரிய வடிகாலாக அவங்களுக்கு வந்து இருந்திருக்குதுங்க. 2016 அப்போ அவங்களுக்கு வயசு 50ங்க. 50 வயசு அப்படின்னா பொதுவாக எல்லா வேலையும் வந்து விட்டுட்டு பேரம்பத்திகள் கூட விளையாடுறது தான் ஒரு விஷயமாக வந்து இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புஜியான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய நகரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து இலவசமாக ஓவியம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க கேள்விப்படுறாங்க. வாங்க் அவங்க கையில் இருந்த ஒரு சின்ன காசு மூட்டையோடு போயிட்டு அங்கே போகிறாங்க. லிங் அப்படின்ற ஒரு ஓவியர் தான் ஒரு அறக்கட்டளை மூலமாக இலவசமாக வந்து அதை வந்து சொல்லித்தராரு. வாங்க் அவங்க கிட்டே போயிட்டு நான் வந்து என்ன வரையணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வரைங்கன்னு சொல்கிறாரு. கோர்ஸ் சேர்ந்த ஒரு 4வது நாள் வாங்க் வந்து ஒரு ஓவியம் வரைகிறாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் வசந்த காலத்தில் பூக்கள் எல்லாம் மலர்ந்துக்கிட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு ஓவியம். அதை பார்த்து அந்த ஆசிரியர் மிரண்டு போயிட்டாங்க. நிலப்பரப்பை இவ்வளோ அழகாக வரைகிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டு பாராட்டியிருக்காங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சென்னை எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. வாங்க், ஒரு கட்டத்தில் ஓவியம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய 50 வயசில் ஓவியம் கற்றுக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் அவங்க வரைஞ்ச ஓவியங்கள் பார்த்து அந்த ஓவியம் சொல்லித்தர ஆசிரியர் லின் ரொம்ப ஆச்சரியப்படுறாருங்க. அவங்க வரைஞ்ச அந்த 3 ஓவியங்கள் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வந்து விற்கப்படுது. அந்த விற்ற பணத்தை லின் அவர்கள் வந்து வாங்க அவங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு லெட்டரோட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ளார போகிறாங்க. என்னது, ஓவியம் வரைஞ்சால் பணம் கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதற்கப்புறமா தொடர்ந்து அங்கே போயிட்டு நிறைய ஓவியங்கள் வரைய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ஓவியங்கள். லின் நினைக்கிறாரு, ஏன் நாம்ளே ஒரு எக்ஸிபிஷன் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கிற சமயத்துலேயே அவங்களுடைய கணவர் வந்து சண்டை போட்டு ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஊருக்கு போகிறாங்க. அதற்கப்புறம் லின் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா ஓவியங்களையும் விற்றுட்டு அந்த பணத்தை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் தங்கி இன்னும் நிறைய ஓவியம் சம்மந்தப்பட்டதை கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவிய ஆசிரியராக வேலையும் கிடைக்குது. ஆனால் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா, கொரோனா டைம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த ஒரு டைமில் அப்போ அவங்களுக்கு வந்து வேலையும் போகுது. அப்புறம் வேலை தேடி வேறு ஒரு வேலைக்கு, அதாவது ஏற்கனவே போயிட்டு இருந்த மாதிரி ஒரு வேலைக்கு தான் போகிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த ஓவியம் அப்படின்றது, ஓவியக்கலையை வந்து அவங்க வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதை ரொம்ப கம்மி விலைக்கு ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க வரைஞ்ச ஓவியங்களை ஆன்லைனில் ரொம்ப கம்மி விலைக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் அவங்கள பற்றின விஷயங்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக போனது. அவங்களுடைய ஆவணப்படம், இது வரைக்கும் அந்த ஒரு ஆவணப்படத்தை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கதை எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லைங்க. வாழ்க்கையில் இவங்களுக்கு நிறைய தடைகள்லாம் வந்தது, வாழ்க்கையில் இவங்களும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதையெல்லாம் கடந்து அவங்களோட 50 வயசில் ஓவியம் அப்படின்ற, அதுக்கு முன்னாடி அவங்க அதை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அந்த 50 வயசில் தான் அவங்களுக்கு அறிமுகமாகுது ஓவியம் அப்படின்ற விஷயம். அதை கற்றுக்கிட்டு அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக அவங்க மாறுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு இவங்களுடைய கதை உணர்த்துதுங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.